நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 பாத்ரபத மாதம் 26 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17 நாள் இன்று வியாழக்கிழமை மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி.

நாலொரு குரல். இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. தீவினை அச்சம் என்னும் அதிகாரத்தில் இரண்டு 205வது அமைந்துள்ள இக்குரட்பாவின் பொருள்:

யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது. செய்தால் மீண்டும் வறியவனாகி வருந்துவான். மீண்டும் இக்குறட்பா நம் நினைவிற்கு. இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 10:30 மணிக்கு புதுடெல்லி யஷ்வபூமியில் இந்திய செமிகான் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் இந்தியா 2026 தொடக்க விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றும் உரையினை நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். ஆறு 6:15 தெய்வீகராகும் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமிதா அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் கவிதை சோலை எழுதி வழங்குபவர் தேன் தமிழன் என்கிற ஆர் சடையப்பிள்ளை அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை தலையில் வரும் பிரச்சனைகளை எப்படி அடையாளம் காண்பது விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள். ஏழு 7:30 அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர்கள் எஸ் ஞான சம்பந்தம், எம் ரமேஷ் ரமேஷ் ராஜா ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 8:02 8:45 தகவல் தளம். 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 8:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கடம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே நீக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு சிந்தனை தெளிவின் அவசியம். நெறிப்படுத்துபவர் ஜெயஸ்ரீ அவர்கள். 12:00 வளமான பாரதம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்போதனா சம்பதா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பன்னிரண்டு 30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 ஏஞ்சோ மினியவை, 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் எம்எஸ் பாலஸ்ரவன் லட்சுமி அவர்கள் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி வி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4:00 வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு. 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிலவு என தொடங்கும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 5

கேட்பதற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:30 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சென்னை அஞ்சல். இந்நிகழ்ச்சியில் மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டுவாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல் இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது

0: மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:15:16. இனி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பக்தி மனம் வீச ஒளி உலா வருகிறது வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய பாடல்.

நேர்களே, இனி தொடர்வது சேவை செய்திகள். புதுச்சேரி கோரிமேடு காவலர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள அருள்மிகு வலம்புரி ராஜகணபதி அருள்மிகு பஞ்சநதீஸ்வரர் கோயில் ஆகம திருக்குடர் நன்னீராட்டு பெருவிழாவில் இன்று காலை வேள்வி, தர்ப்பணாகுதி, காலை 9:30 மணிக்கு கருவறை விமானங்களுக்கு திருக்குடர் நன்னீராட்டு, மாலை தெய்வ திருமணம், இரவு 7 மணிக்கு திருவீதி விழா நடைபெறும். புதுச்சேரி சண்முகாபுரம் நெசவாளர் குடியிருப்பு அருள்மிகு வலம்புரி விநாயகர் சமேத அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 2ஆம் கால ஹோமம், மூலமந்திர ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை, கடம் புறப்பாடு, காலை 10:15 மணிக்கு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வருவது SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

இதுவரை ஒலித்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 31 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35:04. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் பாலக்கரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: யார் அது? நம்ம கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காப்ல. சரி, கிட்ட போய் பார்ப்போம்.
1: மாரியப்பா, அதெல்லாம் பார்த்துலாம். நீ போய் பெருங்களை விசாரிச்சு என்னன்னு கேட்டுக்கு
0: பார்த்த. கத்தமுத்து? ஏப்பா, நான் தான்ப்பா காத்தமுத்து.
1: வா காத்தமுத்தன், வாப்பா வாப்பா.
0: என்னப்பா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த?
1: நம்ம தெரு மாரியப்பன் தான்.
0: என்னப்பா, என்ன விஷயம்?
1: ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்தது இல்லை.
0: ஆமாம், மாரியப்பனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன்.
1: அவங்க பொண்டாட்டிக்கு பால் சரியாக சுரக்கலையா? குழந்தை வர விறுவிறுன்னு அழுதுனுக்கு தான் எந்த நேரமும். நைட்டு தூங்க முடியலையா, பொண்டாட்டி புருஷன்னு கையில் வச்சுன்னு குழந்தைய வர ஆராட்டினுக்கிறாங்களாம்.
0: ஏப்பா, இது சாதாரண விஷயம்ப்பா. தாய்ப்பால் சரியாக சுரக்கல, அவ்வளோதானே?
1: ஆ, அதே தான்ப்பா.
0: பாலை கீரை இருக்குல்லப்பா.
1: ஆமாம்,
0: அதை வாங்கி சாப்பிட கொடுப்பா.
1: ஆஹா,
0: பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பாலக்கீரை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்கும்ப்பா.
1: ஓ, பாலக்கீரை சாப்பிட்டா பால் நல்லா சுரக்குமா?
0: இந்த கீரை ஒரு வெளிநாட்டு கீரை. ஐரோப்பாவிலேருந்து ஆப்பிரிக்கா போய் ஆசியா போய் நம்ம

0: நாட்டில் இந்தியாவுக்கும் வந்த ஒரு கீரை. இந்த கீரைக்கு நம்ம ஏன் பாலக்கீரைன்னு பேர் வச்சிருக்கோம்னா, பால் அதிகமாக சுரக்கிறதுனால கூட பாலக்கீரைன்னு பேர் வச்சுருந்துருக்கலாம்.
1: ஓஹோ,
0: அதனால் இந்த கீரையை வாங்கி சாப்பிட்டோம்னா பால் நல்லா சுரக்கும்பா. தாய்மார்கள் சாப்பிட வேண்டிய ஒரு கீரைப்பா பாலக்கீரை.
1: காதுமுத்தா, இந்த நல்ல செய்தியை நான் மாறிப்பண்ணு கண்டிப்பாக சொல்லிடுறேன். இவ்வளோ முக்கியமான கீரையா, சாகுபடி செஞ்சு ஆகணும்பா. இந்த பாலக்கீரை நம்ம நிலத்துக்கு முக்கியமாக என் வயலுக்கு சாகுபடி செய்ய முடியுமா? இது பற்றின அந்த தொழில்நுட்பங்கள் மற்ற செய்திகள்லாம் விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்துமுத்து, இந்த பாலக்கீரை ஐரோப்பாவை தாயகமாக கொண்டது. அப்புறம் படிப்படியாக எல்லா நாட்டுக்கும் பரவி இந்தியாவுக்கும் வந்துருச்சு. இந்த கீரையோடைய வேர்லேருந்து தென் ஐரோப்பாவில் சர்க்கரை கூட எடுக்கிறாங்களாம்.
1: ஓஹோ,
0: ஸ்பெயின் நாட்டில் பாலக்கீரையை அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. இந்த கீரை வீட்டு தோட்டம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதில் கூட வளர்க்குறதுக்கு ஏற்ற கீரைப்பா.
1: ஓஹோ, கதமுத்தா, அப்போ நம்ம பாலக்கீரையை சாகுபடி செய்யலாம். விதை எங்கே கிடைக்கும், இந்த சாகுபடி முறை, உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், இதை பற்றின எல்லா விவரங்களையும் நீ தெல்ல தெளிவாக எனக்கு சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்து, விதையை பொறுத்தளவுக்கு நம்ம கேவிக்கையிலலாம் போய் கேட்டோம்னா அவங்களே நமக்கு வழிகாட்டுவாங்க.
1: ஓஹோ,
0: ரைட்டா. விதையை விதைச்சி ஒரு வார காலத்தில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். 10-15 நாட்கள் கழித்து நாம் களை எடுக்கணும். களை அதிகம் வளராதபடி நாம் கட்டுப்படுத்தணும். அப்புறம் களை எடுத்த பிறகு பயிர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிரை களைஞ்சி விட்டு பயிரெலாம் கொஞ்சம் நல்லா இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்ப்பா.
1: சரி சரி.
0: ஏன்னா ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா ஒன்று போட்டி போட்டுட்டு சரியாக வளர முடியாது. அப்புறம் உரம்னு கேட்டிலப்பா,
1: ஆமாம்,
0: பெருசாக ஒன்றும் உரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜீவாமிருத கரைசலை பாசன நீரில் கலந்து நம்ம விடணும்.
1: ஓஹோ,
0: நோய் தாக்குதலும் இதனால் குறைஞ்சி கீரைகளோட வளர்ச்சியும் அமோகமாக இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: சரியா? இதெல்லாம் ஒரு ஈஸியான வழி தான்ப்பா, ரொம்ப கஷ்டமான வழியெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா.
1: சரி,
0: இது போக ஏதாவது பூச்சி கீச்சி தென்பட்டுச்சுன்னா நொச்சி, பெரண்ட, சோற்றுக்கட்டாழை, இந்த மூணையும் சமமாக எடுத்து நல்லா அரைச்சி 1 லிட்ரு மாட்டு கோமியம் இருக்குல்ல சிறுநீர், அதில் கலந்து ஒரு நாள் வச்சுருக்கணும்பா.
1: ஓஹோ,
0: அப்புறம் அதுலேருந்து ஒரு 300 மில்லி கரைசலை எடுத்து 10 லிட்ரு தண்ணீரில் கலந்து நம்ம கீரை மேலே ஃபுல்லாக படுற மாதிரி தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: பூச்சி கீச்சி எதுவும் கிட்ட வராது, நல்லா அருமையாக அமோகமாக இருக்கும். 30வது நாள்லேருந்து இலைகளை வெளிப்பக்கத்திலிருந்து வெட்டி நாம் பயன்படுத்தலாம். 6-8 முறை நம்ம அறுவடை செய்யலாம்ப்பா, ஒவ்வொரு செடியிலேருந்தும்.
1: பரவாயில்லையா?
0: ஆமாம்ப்பா, பூ விடுறதுக்கு முன்னாடி நாம் இந்த இலைகளெல்லாம் பறித்து அதனுடைய அறுவடையை நம்ம முடிச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த பாலக்கீரையில் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரொம்ப செலவு இல்லாமல் பூச்சி நோய் தாக்குதல்லாம் அதிகமாக இல்லாத ஒரு கீரைப்பா.
1: விற்பனை பண்ணுற அளவுக்கு நல்லா வளரும்.
0: நல்லா ஒரு கை அகலத்துக்கு இலை நல்லா பெருசாக இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த கீரை ரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்கிறதுனால அனீமியா நோய் வராமல் இருக்குமாப்பா.
1: ஓ, பரவாயில்ல, இவ்வளோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கா?
0: ஆமாப்பா, இது போக வைட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. இதனால் மாலைக்கண் நோய், அப்புறம் கண்களில் அந்த அரிப்பு ஏற்படுறது, இது போன்ற நோய்கள் எல்லாம் வராமல் தடுக்க உதவுதான்ப்பா. நான் ஏற்கனவே சொன்ன இரும்பு சத்து அதிகம் இருக்குன்னு. இது போக பீட்டா கரோட்டின், ஃபோலிக் அமிலம், கால்சியம் இதெல்லாம் இதில் அடங்கியிருக்கு. ஃபோலிக் அமிலம் அதிக அளவில் இருக்கிறதுனால கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை அதிகமாக எடுத்துக்கணும்பா.
1: ஓ, பரவாயில்ல,
0: அது குழந்தை பிறக்குது இல்லையா?
1: ஆமாம்,
0: அந்த குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த கீரையை சாப்பிட்டா பால் அதிகமாக சுரக்குதுப்பா. அதனால தான்ப்பா நான் ஆரம்பத்தில் உன்கிட்ட சொன்னேன், நம்ம மாரியப்பன் வீட்டில் போய் இந்த கீரையை வாங்கி பயன்படுத்த சொல்லுப்பான்னு. இது போக மெக்னீசியம், காப்பர், வைட்டமின் கே அதிக அளவில் இருக்குது. எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்பா, பல்லு கூட நல்லா உறுதியாக இருக்கும்பா. இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா இந்த பாலக்கீரையில்.
1: கதமுத்து, இதுதான் டாக்டருங்க கீரையை சாப்பிடுங்க, கீரையை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க பிள்ளை.
0: ஆமாம்ப்பா, தினமும் ஒரு கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் பாலக்கீரையும் நம்ம அப்பப்போ எடுத்துக்கணும்.
1: ஆமாம்,
0: அந்த அளவுக்கு நமக்கு நல்லது தரக்கூடியதுப்பா இந்த பாலக்கீரை.
1: அப்போ மாரியப்பனுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருதுப்பா இந்த பாலக்கீரை.
0: ஆமாம்ப்பா, மாரியப்பன் மட்டும் இல்லை, பொதுவாக பால் சரியாக சுரக்கலைன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே இந்த பாலக்கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா பால் சுரப்புக்கு பஞ்சமே இருக்காதுப்பா.
1: ஆமாம். காதுமுத்தா, காலையில் இந்த பாலக்கீரையுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் நல்லா அழகாக சொன்ன பண்ணியா, ஆத்தோட்டத்தில் ஒரு அரங்காணி இருக்குதுல்ல,

0: அதுல பாலக்கறைய போட்ட நல்ல சாகுபடி செஞ்ச வருமானமும் பார்த்த, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொதுமக்களுக்கும் உதவி செய்யறோம்பா.
1: சரிப்பா சரிப்பா, நீ பல கீரையை வந்து சாகுபடி செஞ்ச, இப்ப பாலக்கீரைய சாகுபடி செய்ய போற,
0: ஒன்னும்
1: பிரச்சனை இல்லப்பா.
0: ஆமா,
1: வடிகால் வசதி இருக்கிற இடமா பார்த்து இந்த பாலக்கீரைய சாகுபடி செய்ப்பா.
0: சரி சரி
1: பாப்பா. கருத்தமுத்து, அப்படியே நம்ம டீ கடைக்கு போய் இந்த ராகி மால்ட் கஞ்சி,
0: சரி,
1: அதை நம்ம குடிச்சிட்டு போவோம்பா.
0: கருத்தமுத்தா, டீ கடையில ராகி மால்ட் கஞ்சி இருக்குமா?
1: இருக்கும்பா. இப்ப எல்லா கடையிலயும் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்துறது வந்துருப்போச்சு. ஒரு காலத்துல ராகி மால்ட் எல்லா டீ கடையிலயும் கிடைக்கும். அந்த நிலைமை இப்ப திரும்பி வருதுப்பா.
0: ஓ சரி சரி, அப்போ ராகி மால்ட் குடிச்சிட்டேன், அப்படியே விவசாய ஆபீஸுக்கு போயிட்டு வந்துடும்.
1: சரிப்பா சரி.
2: இன்றைய உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை பாலக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
6: உண்மையா? பயனுள்ளதா? பொது அறிவை வளர்க்கக்கூடியதா? நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
7: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 மாத காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்தவுள்ளது. பொது சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியன்று குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி

0: இப்பதவியேற்று 25 ஆண்டுகள் ஆனதையும் இந்த இயக்கம் குறிக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400க்கும் சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும் நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழா காலங்களில் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள்.

இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமில் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
2: பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள்
1: வழங்குபவர்
2: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
3: பல்லுயிர் தொடர்பான முக்கிய முயற்சிகள் உலக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1972 ஸ்டாக்ஹோம் நகரில் மாசுபாட்டை குறைத்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் தொடர்பான மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதில் பல்வேறு சுற்றுச்சூழல் குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதை பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்டன. அந்த மாநாட்டில் UNEP அமைப்பு தொடங்கப்பட்டது. 1992 ரியோடி ஜெனீரோவில் நடைபெற்ற புவி உச்சி மாநாட்டில் உறுப்பு நாடுகள் பூமியின் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாக்க உயிரியல் பன்முகத்தன்மை பற்றிய சர்வதேச ஒப்பந்தத்தை நிறைவேற்றின. அதன் நோக்கங்கள் ஈர்ப்பல் வகைமை பாதுகாப்பு, உயிரி வளங்களை நீடித்து பயன்படுத்துதல் மற்றும் பாரம்பரிய வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வருகின்ற வருவாய் பலன்களை சமமான முறையில் பங்கீடு செய்தலாகும். இந்த ஒப்பந்தத்தை பல்வேறு நாடுகள் ஏற்றுக்கொண்டன. இதில் இந்தியாவும் உறுப்பு நாடாகும். இந்தியா 1994 நடந்த மாநாட்டின் ஒப்பந்தங்களை அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் நாட்டின் உயிரியல் பன்முகத்தன்மையின் பாதுகாப்பு மற்றும்

0: முறையான பயன்பாட்டிற்காக பல்லுயிர் சட்டத்தை 2002 இயற்றியது. உயிரியல் வளங்கள் மற்றும் தொடர்புடைய அறிவை பயன்படுத்துவதன் மூலம் எழும் நன்மைகளின் நியாயமான மற்றும் சமமான பகிர்வை உறுதி செய்வதையும் இச்சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இது தவிர பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஐநாவின் பல்வேறு மாநாடுகள் வெவ்வேறு காலகட்டங்களில் நடைபெற்று வருகின்றன. 2010 ஜப்பானின் நகோயா நகரில் நடந்த 10வது மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டபூர்வமாக பிணைக்கும் ஒரு துணை ஒப்பந்தத்தின்படி மரபணு வளங்களின் பயன்பாட்டில் எழும் நன்மைகளையும் அத்துடன் பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் கொண்டுள்ள அதனுடைய தொடர்புடைய பாரம்பரிய அறிவையும் நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்யப்பட்டது. 2022 கனடாவின் மான்ட்ரில் நகரில் நடைபெற்ற கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி 15வது மாநாட்டின் போது சீனா மற்றும் கனடாவின் இணைத்தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் 2030 பல்லுயிர் இழப்பை தடுத்து அதை மீளச் செய்வதற்கும் 2050 இயற்கையோடு இயைந்து வாழும் தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கும் 196 நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்தியாவில் பல்லுயிர் நிதி தேவையை கண்டறிந்து பாதுகாப்பிற்கான வளங்களை திரட்டும் ஒரு நிதி திட்டமிடல் முன்னெடுப்பாக பல்லுயிர் நிதி இந்தியா 2015 தொடங்கப்பட்டது. இந்த முன்னெடுப்பு ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் பரந்த பயோஃபின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பை நிதி ரீதியாக நிலைத்திருக்க செய்வதற்கான இந்தியாவின் முயற்சியையும் பிரதிபலிக்கிறது. எளிமையாக சொல்வதானால் பயோஃபின் இந்தியா நிதியை கண்டறிந்து திரட்டுவதில் கவனம் செலுத்துகிறது. தேசிய செம்பட்டியல் செயல் திட்டம் என்பது இந்தியாவின் பல்லுயிர் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் அதன் சர்வதேச கடமைகளை முன்னெடுத்துச் செல்வதிலும் ஒரு முக்கிய படியாகும். இந்திய விலங்கியல் ஆய்வகம் மற்றும் இந்திய தாவரவியல் ஆய்வகம் ஆகியவற்றின் தலைமையில் IUCN இந்தியா மற்றும் இந்திய உயிரினங்கள் பாதுகாப்பு மையம் ஆகியவற்றின் ஆதரவுடன் உருவாக்கப்படும் இந்த செயல் திட்டம் தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட அறிவியல் அடிப்படையிலான அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்கள் மதிப்பீட்டு முறையை நிறுவும். மேலும் இது பாதுகாப்பு முன்னுரிமைகளை இந்தியா மிகவும் திறம்பட அடையாளம் காணவும் கொள்கை மற்றும் நடவடிக்கைகளுக்கான வலுவான ஆதார தளத்தை உருவாக்கவும் உதவும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பல்லுயிர் தொடர்பான உலகளாவிய முயற்சிகள் வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. தொடர்வது சிந்தனை மலர். ஆழமான கருத்துக்களுடன் நம் சிந்தனையை மலரச் செய்ய இதோ இன்றைய சிந்தனை மலர். எந்த சிறிய செயலானாலும் பெரிய செயலானாலும் அவற்றின் குறிக்கோள் முடிவில் மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும். நல்ல குறிக்கோளே நம்மை நல்வழிப்படுத்தும். இது அரிஸ்டாட்டில் அவர்களின் சிந்தனை. மீண்டும் இச்சிந்தனை நம் நினைவிற்கு. எந்த சிறிய செயலானாலும் பெரிய செயலானாலும் அவற்றின் குறிக்கோள் முடிவில் மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டும். நல்ல குறிக்கோளே நம்மை நல்வழிப்படுத்தும். நாமும் சிந்திப்போம், சிந்தித்து செயல்படுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இன்றைய சிந்தனை மலரில் மலர்ந்தது அரிஸ்டாட்டில் அவர்களின் சிந்தனை.

சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நேரம் 7:28. தொடர்வது புதுமை புதுமை நிகழ்ச்சியில் கவிதை சோலை.
2: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் தேன் தமிழன்.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நேரம் 7:28. தொடர்வது புதுமை புதுமை நிகழ்ச்சியில் கவிதை சோலை.
2: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் தேன் தமிழன் என்கிற ஆர். சடையப்பிள்ளை அவர்கள்.
3: இல்லறமும் துறவரமும். இல்லறம் இனிமையானது, நல்லறம் செய்ய இல்லறம் துணை நிற்கும். போற்றா ஒழுக்கம் புரிந்த கோவலனால் அறம் செய்ய இயலாமல் அழுது புலம்பினாள் கண்ணகி. அன்பும் அறனும் வாழ்க்கை தராசின் இரு தட்டுகள். மத்தியில் நிற்கும் முள் மனிதநேயம். உலக உருண்டையின் அச்சாணியே மனிதநேயம்தான் என்பதை மறப்பதற்கில்லை. உலக உருண்டையின் அச்சாணியே மனிதநேயம்தான் என்பதை மறப்பதற்கில்லை. மனிதநேயம் இருந்தால் தட்டுகள் தாழ்வதும் எழுவதும் தவிர்க்கப்படும். மனமொத்திருந்தால் ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சி கடலில் குளிக்கலாம். மனமொத்திருந்தால் ஆணும் பெண்ணும் மகிழ்ச்சி கடலில் குளிக்கலாம். மலர்த்தோட்டத்தில் உலவலாம். திரும்பும் திசையெல்லாம் தென்றல் வந்து தாளாட்டும். திரும்பும் திசையெல்லாம் தென்றல் வந்து தாளாட்டும். வெண்ணிலவும் விண்மீன்களும் பூக்களைச் சொரிந்து புன்னகையை பரிசலிக்கும். வெண்ணிலவும் விண்மீன்களும் பூக்களைச் சொரிந்து புன்னகையை பரிசலிக்கும். எல்லா மூங்கிலும் புல்லாங்குழலாவதில்லை. அனைத்து கற்களும் அழகு சிலைகளாய் கலைக்கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்படுவதில்லை. எல்லா மூங்கிலும் புல்லாங்குழலாவதில்லை. அனைத்து கற்களும் அழகு சிலைகளாய் கலைக்கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்படுவதில்லை. கிடைத்தது வாய்ப்பு. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொக்கிஷம் போல் அதை பாதுகாக்க வேண்டும். கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொக்கிஷம் போல் அதை பாதுகாக்க வேண்டும். இல்லறத்தை போற்றுவோம். எல்லோருக்கும் வழிகாட்டியாய் வாழ்ந்து காட்டி மகிழ்வோம். அசத்தல் திருவிழா. சித்திரா பௌர்ணமி. ஜில்லென்ற காற்று. கோமுகி நதி. கொள்ள இன்பம். பழுப்பு நிறத்தில் சர்க்கரையை கொட்டி பரப்பி வைத்தார் போல் பொடிப்படியாய் மணல்கள். சலசலக்கும் ஆற்று நீர். சளைக்காமல் அதில் எதிர்நீச்சல் போடும் கெண்டை மீன்கள். சலசலக்கும் ஆற்று நீர். சளைக்காமல் அதில் எதிர்நீச்சல் போடும் கெண்டை மீன்கள். ஆற்றின் இரு கரைகளிலும் தென்னை மரங்கள். மணற்பரப்பில் கும்மாளம் போடும் குட்டி பசங்களின் செயல்களைக் கண்டு தன்னை மறந்து தாளாட்டி கொண்டிருந்தன. இரண்டு கருங்குயில்கள் கூ குக்கூவென்று கூவி பாரதியாரின் குயில்பாட்டை ஞாபகப்படுத்தின. இரண்டு கருங்குயில்கள் குக்கூவென்று கூவி பாரதியாரின் குயில்பாட்டை ஞாபகப்படுத்தின. கமுகும் நாணலும் தொட்டு தொட்டு காதல் கதை பேசி அன்பின் இலக்கணத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தன. கமுகும் நாணலும் தொட்டு தொட்டு காதல் கதை பேசி அன்பின் இலக்கணத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தன. கும்மி, கோலாட்டம், கண்ணாமூச்சி, சடுகுடு, அஞ்சாங்கல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற நம் பாரம்பரிய விளையாட்டுகள் உயிர் பெற்று உலா வருகின்றன. கூட்டம் கூட்டமாய் கும்மாளமும் சிரிப்பும் பார்ப்பவர் மனதை பரவசப்படுத்தின. அங்கே பாருங்களேன் இலக்கியம் பேசும் இளைஞர் கூட்டம். இரும்படிக்கும் பட்டறையில் பறக்கும் பொறிகளாய் இங்கே ஓர் விவாத மேடை. ஒவ்வொருவரும் உறக்கத்திற்கு விடுமுறை கொடுத்து எங்கு வேண்டாலும் ஓடிப்போங்கள் என்று அனுப்பிவிட்டார்களோ. யார் முகத்திலும் சோர்வோ களைப்போ துளிகூட இல்லை. ஆண்டுக்கு ஒருமுறை அசத்தல் திருவிழா. ஆனந்தத்தேரில் ஆடிடும் மகிழ்விழா. மாற்றமே மறுவாழ்வு. சித்திரையில் உழுதார்கள் உன்னதமானவர்கள். ஆடிப்பட்டம் தேடி விதைத்தார்கள் விவேகமானவர்கள். கால்நடைகளின் கழிவுகள்

களை புஞ்சையிலும் தழைத்தாம்புகளை நஞ்சையிலும் உரமாக போட்டார்கள். கால்நடைகளின் கழிவுகளை புஞ்சையிலும் தழைத்தாம்புகளை நஞ்சையிலும் உரமாக போட்டார்கள். கர்ணனின் குடைத்தன்மை போல் விளைச்சல் விண்ணை எட்டியது. கர்ணனின் குடைத்தன்மை போல் விளைச்சல் விண்ணை எட்டியது. கொத்து கொத்தாய் நிலக்கடலைகள், குவியல் குவியலாய் நெல்மணிகள். கொத்து கொத்தாய் நிலக்கடலைகள், குவியல் குவியலாய் நெல்மணிகள். கரும்பு தோட்டமும் கம்மம் கொல்லையும் கண்களை பறித்தன. கரும்பு தோட்டமும் கம்மம் கொல்லையும் கண்களை பறித்தன. அங்கே சிட்டுக்குருவிகளும் சின்ன மைனாக்களும் கம்மங்கருதுகளை வளைய வந்து கொத்தி தின்னும் அற்புத காட்சி அரங்கேறியது. கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் காண கிடைக்காத கவின்மிகு அழகு. கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் காண கிடைக்காத கவின்மிகு அழகு கண்களுக்கு விருந்தாகியது. மஞ்சள் வயல் மங்கையரின் நாணத்தை பறைசாற்றும். மஞ்சள் வயல் மங்கையரின் நாணத்தை பறைசாற்றும். பருத்தி பூக்களில் ஆடவரின் அழகு முகங்கள் அசைந்தாடும். பருத்தி பூக்களில் ஆடவரின் அழகு முகங்கள் அசைந்தாடும். சலசலக்கும் அறிவு போல் சால்களால் இறைக்கும் நீர், சலசலக்கும் அறிவு போல் சால்களால் இறைக்கும் நீர் வாய்க்கால் வழியோடி வயலை நிரப்பும். வாய்க்கால் வழியோடி வயலை நிரப்பும். பார்ப்பவரின் மனம் பரவசத்தில் துள்ளும். பார்ப்பவரின் மனம் பரவசத்தில் துள்ளும். இயற்கை சூழல் மனதுக்கு இதமளிக்கும். இயற்கை சூழல் மனதுக்கு இதமளிக்கும். அன்று நோயற்ற வாழ்வை இயற்கை விவசாயம் எல்லோருக்கும் வழங்கியது. அன்று நோயற்ற வாழ்வை இயற்கை விவசாயம் எல்லோருக்கும் வழங்கியது. இன்று ரசாயன உரங்களால் நிலம் மலடாச்சு. இன்று ரசாயன உரங்களால் நிலம் மலடாச்சு. உற்பத்தியாகும் பொருள்களெல்லாம் உயர்ரக நச்சால் விஷமாச்சு. உற்பத்தியாகும் பொருள்களெல்லாம் உயர்ரக நச்சால் விஷமாச்சு. மாற்றுவோம். நம்மாழ்வார் சொன்ன நற்கருத்துக்களை பின்பற்றுவோம். நலமாக வாழ்வோம். உண்மை பேசு, சும்மா கத்தாதே, வாயை மூடுடா என்கிறாள் அம்மா. சும்மா கத்தாதே, வாயை மூடுடா என்கிறாள் அம்மா. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இது மனைவி. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இது மனைவி. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களேன், கடிந்து கொள்கிறான் மகன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களேன், கடிந்து கொள்கிறான் மகன். இப்படி செய்யாதீர்கள் என்று தவறுகளை சுட்டி காட்டுவது அவ்வளோ பெரிய குற்றமா? இப்படி செய்யாதீர்கள் என்று தவறுகளை சுட்டி காட்டுவது அவ்வளவு பெரிய குற்றமா? பேசாதே பேசாதே என்று என்னை சொல்லிவிட்டு இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பேசாதே பேசாதே என்று என்னை சொல்லிவிட்டு இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மாற்றம். மாங்காய் கடித்தோம். மகிழம்பூ மரத்தடியில் தேமுதிர நிலவழியில் திகட்டாத ஆர்வத்தில் மணல் வீடு கட்டினாம் மகிழ்ச்சிக்கு மாலையிட்டோம். மாங்காய் கடித்தோம். மகிழம்பு மரத்தடியில் தேமதுர நிலவொளியில் திகட்டாத ஆர்வத்தில் மணல் வீடு கட்டினாம் மகிழ்ச்சிக்கு மாலையிட்டோம். கூட்டான் சோறாக்கி குழம்பு பொரியலோடு நான் ஊட்ட நீ உண்ண, நீ ஊட்ட நான் திங்க, பொய் சோறு என்றாலும் புத்தமுதாய் இனித்ததடி. கூட்டாம் சோறாக்கி குழம்பு பொரியலோடு நான் ஊட்ட நீ உண்ண, நீ ஊட்ட நான் திங்க, பொய் சூறு என்றாலும் புத்தமுதாய் இனித்ததடி. நாவல் மரக்கிளையில் நான் ஏறி உலுக்கிவிட, நாவல் மரக்கிளையில் நான் ஏறி உலுக்கிவிட, புள்ளி மாநாட்டும் துள்ளியுமே நீ பொறுக்கி, புள்ளி மாநாட்டம் துள்ளியுமே நீ பொறுக்கி, உண்மாயில் போடையிலே என்னாக்கில் எச்சில் ஊறும், உண்மாயில் போடையிலே என்னாக்கில் எச்சி ஊறும். சித்திரா பௌர்ணமியில் சிலிர்பூட்டும் முன்னிரவில் ஆற்று மணற்பரப்பில் அருகருகே நாம் அமர்ந்து கதை பேசி மகிழ்ந்ததெல்லாம் கனவாகி போனதடி. மாற்றம் இல்லைன்னா மாவுலகம் இல்லையடி. மாற்றம் இல்லைன்னா மாவுலகம் இல்லையடி. நீ கொண்ட மாற்றம்தான் என்னெஞ்சை உருக்குதடி. நீ கொண்ட மாற்றம்தான் என்னெஞ்சை உருக்குதடி. வந்தால் உயிரிருக்கும், வந்தால் உயிரிருக்கும், வரலண்ணா என் மனம் எரியும். வந்தால் உயிரிருக்கும், வரலண்ணா என் மனம் எரியும். மக்கட்பதர். ஒரு செயலும் உருப்படியாய் செய்ய மாட்டான், உதவாத காரியங்கள் பலவும் செய்வான். ஒரு செயலும் உருப்படியாய் செய்ய மாட்டான், உதவாத காரியங்கள் பலவும் செய்வான். தருதலையாய் ஊரையெல்லாம் சுற்றி வந்து தாங்கொன்னா துயரத்தை பலருக்கீவான். தருதலையாய் ஊரையெல்லாம் சுற்றி வந்து
தாங்கொண்ணா துயரத்தை பலருக்கு இவான்.

0: வீராப்பாய் பேசிடுவான், உற்று கேட்டால் வெட்டி பேச்சென்று அதுவே சொல்லும். வீராப்பாய் பேசிடுவான், உற்று கேட்டால் வெட்டி பேச்சென்று அதுவே சொல்லும். பாரப்பா, இவன் உருவில் மனிதன் என்று பாரெல்லாம் சொன்னாலும் அவன் ஒரு சடலம். பாரப்பா, இவன் உருவில் மனிதன் என்று பாரெல்லாம் சொன்னாலும் அவன் ஒரு சடலம். சம்பந்தமே இல்லாத செயலில் கூட தான் தான் முதலென்று வந்து நிற்பான். சம்பந்தமே இல்லாத செயலில் கூட தான் தான் முதலென்று வந்து நிற்பான். உம்மையார் இங்கழைத்தார் என்று கேட்டால் ஊருக்கே தலைவன் நான் தான் என்பான். உம்மையார் இங்கழைத்தார் என்று கேட்டால் ஊருக்கே தலைவன் நான் தான் என்பான். அன்பு, பாசம், கருணையெல்லாம் அவன் மட்டில் வேண்டாத கொள்கை என்பான். அன்பு, பாசம், கருணையெல்லாம் அவன் மட்டில் வேண்டாத கொள்கை என்பான். துன்பத்தை தானாக வலுக்கழைத்து, துன்பத்தை தானாக வலுக்கழைத்து துடித்திடுவான் பிறரையுமே வாடச் செய்வான், துடித்திடுவான் பிறரையுமே வாடச் செய்வான். மனசெல்லாம் வெறுப்பாகும் இவனை கண்டால். மானிடத்தில் இவனைப் போல் ஜென்மம் தன்னை ஏன் படைத்தான் இருவென்று கேட்கத் தோன்றும். மனசெல்லாம் வெறுப்பாகும் இவனை கண்டால். மானிடத்தில் இவனைப் போல் ஜென்மம் தன்னை ஏன் படைத்தான் இறைவன் என்று கேட்கத் தோன்றும். எட்டிக்காய் பழுத்தென்ன பழுக்காமல் போனால் என்ன? எட்டிக்காய் பழுத்தென்ன பழுக்காமல் போனால் என்ன? அரிதரிது மானிடராய் பிறத்தல் என்று அவ்வையுமே அன்னாளில் சொல்லி வைத்தாள். அரிதரிது மானிடராய் பிறத்தல் என்று அவ்வையுமே அன்னாளில் சொல்லி வைத்தாள். சிறு உதவி பிறருக்கு செய்யா வாழ்வில் சிறப்பென்ன? இவர்களெல்லாம் மண்ணின் பாரம். சிறு உதவி பிறருக்கு செய்யா வாழ்வில் சிறப்பென்ன? இவர்களெல்லாம் மண்ணின் பாரம்.
1: இதுவரை கவிதை சொலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் தேன் தமிழன் என்கிற ஆர். சடையப்பிள்ளை அவர்கள்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பிரகாசமான நாடாக ஒளிர்வதாக கூறியுள்ளார். அத்துடன் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். 25 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மின்னணு புரட்சி லட்சக்கணக்கானவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, உற்பத்தி ஆகிய அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல உடல்

0: ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு அரசுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை பெரும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் கூறினார். செமிகண்டக்டர் துறை பெரும் அளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னிற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொள்கை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொழில்துறை தலைவர்களை திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். இந்நிலையில் செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சத்தீஸ்கரில் ஜிராம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த ஜக்தால்பூரில் உள்ள சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 நடைபெற்ற தாக்குதலில் பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மக்கள் உயிருக்கும் உட்கட்டமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். அத்துடன் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா நகரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிலையில் அந்நகருக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரைவில் அப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்று இந்தியா நம்புவதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ட்ரோனை தங்களது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மெக்கா நகரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹவுத்தி அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரீஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அங்கு நடைபெற்ற எரிசக்தி வளம் குறித்த மாநாட்டிற்கிடையே இச்சந்திப்பு நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உட்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்க திட்டம் குறித்து திரு மனோகர்லால் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் விவாதித்தார். மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்த அக்குடும்பத்தினர் சென்ற வாகனம் லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சகாப்பூர் துணை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில்

0: தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். இரண்டு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஸ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி, ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டெக்பால் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் டெக்லான் மார்ஷல், கோன்சால்ஸ், முகமது அனஸ் இம்ரான்பெக் இணை வியட்நாம் இணையை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் ஐச்சி நகாயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி நண்பகல் 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை தலையில் வரும் பிரச்சனைகளை எப்படி அடையாளம் காண்பது என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு காமனான ஒரு பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். தலையில ஏற்படும் பொடுகு, பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை. டாக்டர், பொடுகு ரொம்ப இருக்குது, முடியெல்லாம் போயிடுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இது ரொம்ப காமனான கேள்வி. முதல்ல டேண்ட்ரஃப் பற்றி பார்க்கலாம். டேண்ட்ரஃப்னா என்ன? டேண்ட்ரஃப் என்பது பார்த்திங்கன்னா தலையில் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்கேலிங் பிரச்சனை. அது வந்து ஒன்றும் பெரிய கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த டேண்ட்ரஃப் எப்போ அதிகமாக வரும் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பரு ஏற்படக்கூடிய வயது, அந்த ஹார்மோன் சேஞ்ச் நடக்கிறப்போ, எண்ணெய் சுரப்பு அதிகமாக செயல்படுறப்போ கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா இந்த டேண்ட்ரஃப் வரலாம். இது ஒரு காமனான கண்டிஷன். பொறு போல இது வெறும் அழுக்கு காரணமாக வரது இல்லை. அடுத்தது செபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்லும். இது டேண்ட்ரஃபை விட கொஞ்சம் சிவியர். அதாவது இதில் இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனால் அந்த இடம் கொஞ்சம் செவந்திருக்கலாம். அந்த பொடுகுன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இது எந்த இடத்துலலாம் வரலாம் இந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் மெயினாக ஏற்படலாம். சில சமயம் உருவம் இருக்கிற இடங்களில் கூட வரலாம். ஸோ முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது அந்த ஸ்கேலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த சிவந்து இருக்கிற தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் தலையில் மட்டுமே ஏற்படக்கூடிய ஸ்கால்ப் சோரியாசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸில் தடிமனான, நல்ல தெளிவான, மொத்தமான ஸ்கேல்ஸ், அந்த பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம், திட்டு திட்டாக மண்டையில் இருக்கலாம், அது காணப்படலாம். இது எங்கெல்லாம் இருக்கும்? மண்டையை தவிர்த்து ஹேர்லைன் சொல்லுவோம், ஹேர்லைனை தாண்டி வெளியே தெரியலாம், அதாவது முடி இருக்கிறத தாண்டி வெளியே

0: தெரியலாம், முன்மண்டையில் தெரியலாம், காது பின்னாடி அங்கே இருக்கலாம். இது தவிர்த்து இவங்களுக்கு மற்ற இடங்களை கூட சோரியாசிஸ் இருக்கலாம், முழங்கையில் முட்டியில் இதை போல் மற்ற இடங்களும் நாம் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பொடுகு மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா, தலையில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். இது ஜென்ரலாக சின்ன வயசு இந்த குழந்தைகளுக்கு வர்றது தான், குழந்தைகளுக்கு ஸ்கேல்ப்பில் இருக்கலாம். இதில் வந்து சில சமயம் அந்த முடி வந்து உடையலாம், முடி உடஞ்சி ஹேர் லாஸ் இருக்கலாம், கொஞ்சம் ஸ்கேலிங் அந்த தோல் உரியற மாதிரி தன்மை இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட், இந்த டேப்லெட்டு, ஷாம்பு, லோஷன் மாதிரி தேவைப்படலாம். அதனால் தலையில் ஏற்படுற எல்லா ஸ்கேலிங்குமே டேண்ட்ரஃப் தான் அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே போல் வந்து இன்னொன்று நினைப்பாங்க, தலையில் எண்ணெய் வச்சா இது டேண்ட்ரஃப் சரியாயிடும் அப்படின்னு. டேண்ட்ரஃப் வந்து அந்த எண்ணெய் வைக்கிறப்போ அந்த அப்பியரன்ஸ் குறையும், அவ்வளோதான். வியாதியை சரியாக்கணும் அப்படின்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் இருக்குது. இது ஃபங்கஸால் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாமே ஃபங்கஸால் ஏற்படலான்றதால கீட்டகோனசோல், ஜிங்க் பைரித்தோயோன் இதை காம்பினேஷன் ஷாம்பூஸ் இருக்குது. மினிமம் வாரத்துக்கு இரண்டு முறை மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷாம்புன்றது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போட்டு பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு இல்லை. இது நாம் மினிமம் தலையில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கணும். நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தலையில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணால் தான் இது எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி முடி உதிர்வும் டேண்ட்ரஃபும் ஒன்றும் இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி முடி உதிர்வுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம். டேண்ட்ரஃப் வந்து வீக்கம் அதிகமாக இருந்தால், இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருந்தால் தான் ஹேர் லாஸ் அதிகமாகும். அதனால் சில பியூட்டி பார்லர்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்கோப் மாதிரி ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறையா இருக்குது அதனால தான் முடி உதிர்வுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தலையில் அரிப்பு, அதிக ஸ்கேலிங், சிவப்பு, சில சமயம் சீழ் வைக்கலாம், பஸ் பெயின் இல்லை பேட்ச் ஹேர்லெஸ் இருந்தால் டெஃபினட்டாக தோல் மருத்துவரை அணுகணும். தலையில் ஒரு பனி விழுற மாதிரி, ஸ்னோஃபால் மாதிரி பொடுகு விழுந்தாலும் பேனிக் பண்ண வேணாம். அந்த ஸ்னோஃபாலுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது தெரிஞ்சுட்டு நம்ம தோல் மருத்துவரை அணுகுனா நிச்சயமாக எல்லாத்துக்கும் தீர்வு காணலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பொடுகு முதல் சோரியாசிஸ் வரை தலையில் வரும் பிரச்சனைகளை எப்படி அடையாளம் காண்பது என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர்.
2: கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி

0: முளைத்தானை எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடிமேல் முகிழ் வெண் திங்கள் வளைத்தானை வல் அசுரர் புறங்கள் மூன்றும் பரிசிலையா வாசுகிமான் ஆனா கோத்து துளைத்தானை சுடுசரத்தார் துவள நீரார் தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சந்நிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சந்நிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சந்நிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரையிட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
1: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புது பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம். லட்சோப லட்சம் பக்தர்கள் கடலென திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி, கலையாகி, கலையெல்லாம் இறையுருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகில கொண்டு பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள். ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாஸ்து சாந்தி என்று நிலம் திசைகள்

0: மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம் அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அளப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
1: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன, திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எங்கும் நாதம், எங்கும் பக்தகோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: வேத கோஷங்களும் மோதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகாகிரியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தனங்கள் வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்குடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவ பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க சங்கநாதம் பிளிர சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
1: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் என்னக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும் விழா காலத்திலே பாலாவாகவும் காலசந்தியிலே போனாவாகவும் திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும் உச்சிக்காலத்திலே சியாமளாகவும் சாயரட்சியிலே மாதங்கியாகவும் அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும் பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன, சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, 3 நிலை கோபுரங்கள் என்றால் 3 கலசங்கள், 5 நிலை கோபுரங்கள் என்றால் 5 கலசங்கள், 7 நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரத்திலே 7 கலசங்கள், அதே போல 9 கலச
2: அம்சங்கள் என்று

0: இருக்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்து விட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி. ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம். Thank you.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. இதோ நேயர்களை மீண்டும் மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
1: மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல்தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவ்வந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு

0: காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில், பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்து சுக்கநாத நாயக்கர் காலத்தில், தளவாய் அடியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பணிய மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறது. 1878 வைநாகரம் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கும் ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1723 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 ஆண்டு காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர், சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலையச் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் ஆர்எஸ் நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவிலே தமிழவேல் பிடி ராஜன் தலைமையிலே முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
1: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே வெற்றிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சுக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீபாராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்தும் மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கன் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி அங்கையர்க்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்மாளிக்கக்கூடியவள். நயன தீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய, கயல் என்றால் மீன், கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணிப்பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார்.

0: இந்த திருக்கூட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்கிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான் அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவர சொக்கர், புழுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரை குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குளத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம், முத்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம் சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதோ நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை
0: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி, இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே, அம்பிகையே, அங்கையர் கண்ணியே, ஆலவாய் அரசியே, அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. 3 தனங்களை கொண்டிருந்தவளே, முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே, காஞ்சனமாலை தவப்பயனே, தடாதகையே தேவி, காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பிசிப்பட்டி கே மணிகண்டன், என் காஜாமைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை ஏ விக்னேஷ், எஸ் செண்பகவள்ளி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

0: 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பொருளாதாரம், விண்வெளி, தொழில்நுட்பம், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான தூய்மையே சேவா இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் உள்பட தூய்மைக்கான இலக்கு பகுதிகளை சுத்தப்படுத்தவும், தூய்மை பணிகளில் இளைஞர் பங்கேற்பை ஊக்குவிக்கவும், சுழற்சி பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இந்த இயக்கத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி இஷிதா ராட்டி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரி ஆட்சியர் திரு குலோத்துங்கன் காரைக்கால் ஆட்சி பொறுப்பையும் கூடுதலாக வகிப்பார் என்று புதுச்சேரி அரசு பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இணைச் செயலாளர் திரு முருகேசன் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் விடுதலை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை அரியாங்குப்பம் பழைய பாலம் சாலை, புதுக்குளம், கென்னடி நகர், வீராம்பட்டினம் பிரதான சாலை, ஆர்கே நகர், காக்காயன்தோப்பு, பவானி நகர், ராஜீவ்காந்தி நகர், சோழபுரம், வீராம்பட்டினம் மற்றும் சின்ன வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுடெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று 7:30 நடைபெறும் சர்வதேச T20 ஆடவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:49. தினமும் பல புதுமையான தகவல்கள், வரலாற்று சம்பவங்களிலிருந்து இயற்கையின் அதிசயங்கள் வரை எல்லாவற்றையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும்

49 நொடி. தினமும் பல புதுமையான தகவல்கள், வரலாற்று சம்பவங்களிலிருந்து இயற்கையின் அதிசயங்கள் வரை எல்லாவற்றையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் தகவல் தளம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான ஒன்று. ஏன் தெரியுங்களா? தமிழகத்தின் பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்றாக திகழும் வரலாறும் ஆன்மீகமும் கலை பாரம்பரியமும் ஒன்றிணைந்து விளங்கும் நம் மதுரையின் பெருமையாக விளங்கும் உலக புகழ்பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பற்றியும், இந்த பழம்பெரும் திருத்தலத்தில் இன்று நடைபெறும் மகா கும்பாபிஷேகம் பற்றிய ஒரு சிறப்பான தகவலுடன் உங்களை சந்திக்கிறது இன்றைய தகவல் தளம். நேர்களே, மதுரைன்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? மதுரை மல்லியா, ஜிகர்தண்டாவா, திருமலை நாயக்கர் மாளிகையா, அல்லது வைகை ஆறா, இல்லை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்களா? நிச்சயமாக பலருடைய பதில் மீனாட்சி அம்மன் கோவிலாகத்தான் இருக்கும். சரிங்களா, மதுரையின் மையத்தில் கம்பீரமாக எழுந்து நிற்கும் இந்த திருக்கோவில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது ஒரு வரலாற்று பெட்டகம், ஒரு கலைக்கூடம், ஒரு பண்பாட்டு அடையாளம். அதிலும் குறிப்பாக ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையோடு இணைந்திருக்கும் ஒரு புனித திருத்தலம்.

இந்த திருக்கோவிலில் செப்டம்பர் 17 இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த விழாவை முன்னிட்டு அந்த திருக்கோவிலின் வரலாறு என்ன, சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்பு என்ன, கும்பாபிஷேகம் என்றால் என்ன, மகா கும்பாபிஷேகம் ஏன் இவ்வளவு முக்கியமானது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம். வேல்முருகன், சுசித்ரா மற்றும் மதுரை பானுமதி ஆகியோர் குழுவினருடன் பாடிய பாடல், சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक क्लिक लिया आहा
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், வாணி தொடும் வண்ணமயமான கோபுரங்கள். இவை 1000 ஆண்டுகளை கடந்த பண்பாட்டு மரபு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பாண்டியர் காலத்திலிருந்து தொடங்கி நாயக்கராட்சி காலத்தில் மேலும் சிறப்பு பெற்ற கட்டிடக்கலை மரபின் மகத்தான அடையாளமாக திகழ்கிறது. உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள், நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், ஆயிரங்கால் மண்டபம், திருவிழாக்களின் பாரம்பரியம், இவை அனைத்தும் மதுரையின் வரலாற்றையும் தமிழர்களின் கலைத்திறனையும் உலகுக்கு எடுத்துக்காட்டுகின்றன. நேர்களே, மீண்டும் இணையலாம் தகவல் தளம் நிகழ்ச்சியில் காலை 8:45. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து செயற்கரிய செய்த பெரியார் உரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi to inaugurate SEMICON India 2026 at Yashobhoomi in New Delhi this morning. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan today to mark Prime Minister Narendra Modi's birthday. India rejects so-called Pakistan-China Boundary Joint Commission, says Islamabad has no locus standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. US Federal Reserve raises interest rates for first time in 3 years. US House of Representatives passes package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. And in men's cricket, third and final T20 international between India and Afghanistan to be played in Delhi this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi will inaugurate SEMICON India 2026 at Yashobhoomi in New Delhi this morning. Prime Minister will also address the gathering on the occasion. The 3-day conference and exhibition being held from today is being organized on the theme Silicon to Systems, Building the Ecosystem. It will bring together global and Indian companies, policy makers, investors, researchers, startups, academic institutions and students from across the semiconductor and electronics value chain. More from our correspondent.
2: The conference will focus on advancing collaboration, investment, innovation and talent development in India. Parallel sessions will cover advancements in the display industry, 6 country roundtables are designed to facilitate collaboration and joint ventures, a forum on women's leadership, among other sessions. SEMICON India 2026 will adopt a comprehensive value chain approach, showcasing the journey from semiconductor materials, equipment and chip design to fabrication, advanced packaging, electronics and systems. It will feature more than 600 participating companies and is expected to attract around 50,000 visitors with representatives from 52 countries, more than 400 executives and over 150 speakers. Anupam Mish, Akashwani News, Delhi.
1: Bharatiya Janata Party will launch a month-long nationwide Seva Sankalp Abhiyan beginning today. The initiative is designed to commemorate Prime Minister Narendra Modi's birthday.

0: dominant, boosted by the return of Jasprit Bumrah and Ashdeep Singh, alongside strong overs from Nitish Kumar Reddy. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Anuja. A front-page headline in The Statesman says, BJP to run month-long drive to mark Modi's 25-year public life as Prime Minister Modi turns 76 today. Former President Ramnath Kovind, in his article in Hindustan Times, says, bringing the margins into mainstream has been the most enduring achievement of Narendra Modi government. The dailies have widely noticed India lodging strong protest with Pakistan over unprofessional conduct of its navy. The Times of India writes, Park diplomat summoned after naval vessel collide. The Indian Express writes, EPFO wage ceiling raised to 25,000 rupees, widening the social security. The Economic Advisory Council recommends ending sterilization-linked incentives as national fertility rate is well below the replacement fertility rate, writes the Hindustan Times. And finally, in a historic milestone, Sanyukta Parashar becomes first woman IPS officer to lead CRPF's elite Cobra unit, states the Pioneer. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to inaugurate Semicon India 2026 at Yashobhoomi, New Delhi this morning. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan today to mark Prime Minister Modi's birthday. India rejects so-called Pakistan-China Boundary Joint Commission, says Islamabad has no local standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. US Federal Reserve raises interest rates for first time in 3 years. US House of Representatives passes package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. And in men's cricket, third and final T20 international to be played in Delhi this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் பசு கௌதமன் அவர்கள்.
3: இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டின் வரலாற்றில், செயற்கரிய செயல்கள் செய்து அவரது வாழ்நாளிலேயே அவரது தத்துவங்கள் சட்ட வடிவம் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் சமூக புரட்சியாளர் பற்றித்தான் அவரது 148வது ஆண்டு பிறந்த தின நாளில் நாம் பேசப்போகின்றோம். 1000 ஆண்டெனும் மூதாட்டி அவள் அணிந்திராத அணியாவார், அறிந்திராத அறிவாவார். இப்பெரிய தமிழர் நாடு கணந்தோறும் எதிர்பார்க்கும் தலைவராவார். கலரவோ அவர் பெயர்தான் ராமசாமி என்றார் புரட்சி கவிஞர். ஆம், அவர்தான் தந்தை பெரியார் ஈவேராயனும் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. அவர் சமூகத்தின் சர்வாதியான பெண்களின் விடுதலைக்கு எவரை காட்டிலும் முதன்மையாக போராடியவர். மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்தவர். பகுத்தறிவு ஒளியினை ஏற்றியவர். மிகப்பெரிய செல்வந்த வணிக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவர் எப்போதும் சமூக அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளையும் கண்டு அதிர்ந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் மனநிலையில் தன் வாழ்நாள் முழுவதும் தனி வாழ்க்கை, பொது வாழ்க்கை என்று பிரித்தறியா பெருஞ்சேவையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். பொது வாழ்க்கையில் பல்வேறு உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்தவர். ஈரோடு நகராட்சி தலைவராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றிய போதுதான் மக்களுக்கான குடிநீர் வழங்கும் திட்டத்தினையும் பொது இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியையும் செயல்படுத்தியவர். அதே காலகட்டத்தில் பிளேக் நோய் தொற்று ஏற்பட்ட போது தயக்கமில்லாமல் களத்தில் நின்று பிணங்களை அகற்றி மாபெரும் சமூக தொண்டாற்றியவர். அப்போது சேலம் நகராட்சியின் தலைவராக இருந்த திருமிகு ராஜகோபாலாச்சாரியாரின் நட்பின் காரணமாக தான் வகித்த எல்லா பதவிகளையும் துறந்து 1919களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து மகாத்மா காந்தியின் சீடராகி ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். அவர் மட்டுமல்ல, அவரது துணைவியார் நாகம்மையாரும் அவரது சகோதரி கண்ணம்மாவும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களும் சிறையாகினர். 1924-25களில் கேரளத்தில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் முதன்மை பங்கு வகித்து கோயிலுக்குள் அல்ல, கோவில் உள்ள தெருக்களில் நடக்கும் உரிமையின்றி இருந்த தீண்டத்தகாதவர்கள்

என்பதைக் காட்டிலும் பார்க்கக்கூடாதவர்கள் என்று சொல்லப்பட்ட வகுப்பினருக்கு கோவில் தெருக்களில் நடக்கும் உரிமையினை பெற்றுத்தந்து வைக்கம் வீரர் என்ற புகழ்மகுடம் சூட்டப்பட்டவர். அவருடைய இந்த போராட்டம்தான் தன்னுடைய மகத் போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது என்பதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸில் உயர்ஜாதி ஆதிக்கம் மேலோங்கியது கண்டு இங்கே சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கும் வரை பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை என்ற வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை வேண்டும் என்று பெரியார் அவர்களால் தொடர்ந்து கேட்கப்பட்டும் மறுக்கப்பட்டதால் 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அதே ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு மனிதன் சாதி மதம் பால் வேறுபாடு இல்லாமல் தன்னை மானமும் அறிவும் உள்ள மனிதனாக உணர வேண்டும் என்பதுதான் சுயமரியாதை. உலகத்தில் உள்ள அத்துணை அகராதிகளையும் எடுத்து போட்டு புரட்டினாலும் கூட சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடாக வேறு எந்த ஒரு சொல்லையும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நிகர் உலகில் மனிதனுக்கு உயிரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பெரியார் சொல்வார். உண்மை தேசியம் என்பது சுயமரியாதை ஒன்றே. சுயமரியாதையை பொறுத்தேதான் சுயராஜ்யம் இருக்கிறது. சுயமரியாதை இல்லாதவனுக்கு சுயாட்சி பயனற்றது என்று சொன்ன பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையாக ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, சமத்துவம் இவை மூன்றும் தான் என்று பிரகடப்படுத்தினார். இவற்றை பிரச்சாரம் செய்வதற்காக குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை என்ற பத்திரிகைகளையும், ரிவோல்ட், மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில இதழ்களையும் துவக்கினார். பெரியார் சாதியை மதத்தின் கருவியாக கண்டார். மதத்தில் உள்ள படிநிலைகள் சாதியை அதன் வழியே மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை பேதங்களை நிலைநிறுத்துவதாகவும் அதற்கு கடவுள் துணை போவதாகவும் அவர் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்கள், விமர்சன வாதங்கள் இன்றைக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவைகள்தான். அவருடைய கருத்தாடல்கள், சொல்லாடல்கள் ஆத்திரமூட்டக்கூடியவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஏன், எதனால், யாருக்கு ஆத்திரத்தையும் அதிர்வினையும் ஏற்படுத்தியது என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனித மாண்புகளுக்கு எதிரான கருத்தியலோடு எல்லா நிலைகளிலும் போராட்டம் நடத்தியவர் அவர். அதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எமை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே எம்பெருமான் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லையெனச் சொன்னது போல் எண்ணினோம் பின் தெளிந்தோம் என்று சொல்வார். பெண்கள் விடுதலை குறித்து அவரது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒப்புமையில்லாத முன்னோடியாக திகழ்ந்தன. பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலில் பெண்களின் அடிமைத்தனத்தை அடையாளம் காட்டினார். விதவை மறுமணம், விவாகரத்து உரிமை, சொத்துரிமை, பிறப்பு கட்டுப்பாடு, கல்வி ஆகியவற்றை வற்புறுத்திய அவர் பிள்ளை பேறு பெண்களின் விடுதலைக்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். குழந்தை திருமணம், தேவதாசி முறை ஆகியவற்றையும் ஒழிக்க களம் கண்டவர். எனவேதான் பெண்களால் பெரியார் என்று புகழ் சேர்த்து அழைக்கப்பட்டார். அவரது மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்றுதான் சுயமரியாதை திருமணம். புரோகிதர் இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், மத அடையாளங்கள் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சரிசமமாக வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்கிற முறைதான் இது. இன்று தமிழ்நாட்டில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த திருமண முறை தமிழ் சமூகத்திற்கு பெரியார் அவர்களால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அரசியலில் பதவிகளை தேடாமல் தேடி வந்த பதவிகளை உதறிவிட்டு சமூக நீதியிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் மக்களை சந்தித்து பேசியவர், எழுதியவர். அவர் வேண்டிய இட ஒதுக்கீட்டு கொள்கைக்காக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய அரசியல் சட்டத்தை முதன்முதலில் திருத்த வைத்து அதை இன்றைக்கும் நாளைக்கும் நிலைத்திருக்க செய்தவர். மொழி என்பது மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கான கருவி. மொழி என்பது திணிப்பதற்கு உரியதல்ல, அது கற்பதற்கும் அறிவின் மேன்மைக்கும் உரியது என்பதை தன்னுடைய போராட்டங்கள் மூலம் உணர்த்தியவர். மொழி குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அவர்தான் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து 1939 தன்னுடைய குடியரசு இதழில் நடைமுறைப்படுத்தினார்.
அது

0: 1978களில் அரசால் ஏற்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. அவர் பிறந்து 148 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைந்து 53 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் அவரின் சிந்தனைகளும் தத்துவங்களும் இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றன. தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை, சமூக நீதி இவை அனைத்திலும் பெரியாரின் தாக்கம் தவிர்க்க முடியாத அடித்தளம். எந்த இயக்கங்கள் ஆனாலும், எந்த கட்சிகள் ஆனாலும் அவற்றின் வேர்கள் அவரது இயக்கத்தில்தான் உள்ளன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல பெரியார் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு காலகட்டம், சகாப்தம். சாதி சங்கிலியை உடைத்து, மூட நம்பிக்கை சுவர்களை தகர்த்து, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட போராடிய அவரின் கொள்கைகளை, சித்தாந்தங்களை வெறும் வார்த்தைகளாக வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனவே சாதி பார்க்காமல் நட்பு கொள்ளுங்கள், பெண்களை சமமாக நடத்துங்கள், எதையும் கேள்வி கேளுங்கள், பகுத்தறிவோடு சிந்தியுங்கள். அதுதான் தந்தை பெரியாருக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. அது மட்டுமல்ல, பல மதம், இனம், மொழி அடையாளங்களோடு மக்கள் வாழும் நிலையில் சமூக ஒடுக்குமுறை பிறப்பால் நடப்பதை கண்டு அதற்கு எதிரான தத்துவ போரை நடத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை இக்கால தலைமுறையினருக்கு ஏற்றாற்போல எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது. வயதில் அறிவில் முதியார், நாட்டில் வாய்மை போருக்கு என்றும் இளையார், உயர் எண்ணங்கள் மலரும் சோலை ஓதும் ராமசாமி வாழ்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்கியவர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 8:40 17:00 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:41. தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.

மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மதுரையின் நடுவே அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். இச்சிவன் கோயிலின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் ஆவர். இக்கோயிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்று அழைக்கின்றனர். இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது. இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களுள் ஒன்றாகும். அதோடு திருவாசக தலங்களுள் ஒன்று என்னும் பெருமையும் உடையது. பாண்டியர்கள் முடிசூட்டி கொள்ளும் தலங்களுள் இது முதன்மை தலமாகும். சைவர்கள் பூசும் திருநீற்றின் சிறப்பை கூறும் திருநீற்று பதிகத்தை இத்தலத்தில்தான் திருஞான சம்பந்தர் பாடினாராம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோயில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையது. இங்குள்ள கருவறை விமானங்கள் எந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 32 கற்சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றன.

தகவல் தளம் தொடரலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். சண்டை திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:12 to 10:30 வரை கேட்டாலேனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலை முகநூல் வழியே பதிந்து கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:30 புதுடெல்லி யஷ்வபூமியில் இந்திய செமிகான் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் இந்தியா 2026 தொடக்க விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றும் உரையினை நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை தொடர்ந்து நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி தொடரும். தலைப்பு: சிந்தனை தெளிவின் அவசியம். நெறிப்படுத்துபவர் ஜெயஸ்ரீ அவர்கள். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மதுரை தமிழர்களின் வரலாற்றில் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்ற நகரம். பாண்டியர்களின் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்புடைய நகரம். தமிழ் வளர்த்த மண்ணாக போற்றப்படும் நகரம். அந்த மதுரையின் இதயத்தில் அமைந்துள்ளது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலத்தில் இன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது மகா கும்பாபிஷேகம். ஆகம விதிகளின்படி 12 ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும். இக்கோயிலின் கடைசி மகா கும்பாபிஷேகம் 2009 நடைபெற்றது. 17 பிறகு மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் பெருவிழா இந்த மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் என்றால் என்ன? கும்பம் என்றால் புனித நீர் நிரப்பப்பட்ட கலசம். அபிஷேகம் என்றால் புனித நீரால் திருமுழுக்கு செய்வது. கும்பாபிஷேகம் என்பது தமிழில் குடமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது. கோவிலின் திருப்பணிகள் நிறைவடைந்த பிறகு ஆகம மற்றும் வேத மரபுகளின்படி பல்வேறு சடங்குகள் நடைபெறும். அதன் முக்கியமான நிறைவு நிகழ்வாக கோவில் கோபுரங்கள், விமானங்கள் மற்றும் திருச்சன்னதிகளின் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க இறைவனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். மிக முக்கியமான ஆன்மீக நிகழ்வே கும்பாபிஷேகம்.

0: நேர்களே, ஒரு நகரத்தின் அடையாளமாக திகழும் ஒரு திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் என்பது வெறும் ஆன்மீக நிகழ்வு அல்ல. அது வரலாற்றை நினைவு கூறும் தருணம், பாரம்பரியத்தை போற்றும் தருணம், கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் தருணம். அந்த வகையில் 2026 செப்டம்பர் 17 இன்று மதுரையின் ஆன்மீக வரலாற்றில் முக்கியத்துவம் பெறும் நாளாக அமைகிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இதுவரை வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அதன் வரலாறு, சிறப்பு மற்றும் ஆன்மீக பாரம்பரியம் குறித்த பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களே, மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தகவலுடன், மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் மற்றொரு தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வரலாற்றை அறிந்து கொள்வோம், பாரம்பரியத்தை பாதுகாப்போம், நம் பண்பாட்டை போற்றுவோம். வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:55, 15:15. இனி கேட்கலாம்
1: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு குழந்தை அம்மா கிட்ட போச்சு, அம்மா என்ன தூக்கிக்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாங்க. எந்த பக்கம் வச்சுக்கிறாங்க? இடது பக்கம். பொதுவாக குழந்தைய தூக்குறவங்க யாரும் வலது பக்கம் இடுப்புல வச்சுக்கிறது இல்லை. விவரம் தெரியாத சில ஆம்பளைகள் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறது உண்டு. இப்போ நீங்களும் பார்த்துருக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாகவே குழந்தைகளை வந்து இடுப்பில் இடது பக்கமாக வச்சுருக்கிற பழக்கம் தான் இருந்து வந்திருக்குது. இதுக்கு ஆய்வாளர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி இருந்தால் தான் குழந்தை சொல்கிறத, குழந்தை நினைக்கிறத தாயினால் நல்லா உணர முடியுதான். இடது பகுதி ஆட்சி பண்ணுறது, குறிப்பாக காதின் தலைமையகம் இருக்கிறது வலது பக்கம்தான். அதனால் தாய் வந்து குழந்தைக்கு பதில் சொல்லவோ, அது என்ன கேட்குதுங்கிறத சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கவோ அதுதான் சௌரியம் அப்படின்னு ஆய்வாளர்கள் இதுக்கு காரணம் சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதான், தாய்க்கும் குழந்தைக்கும் நெருக்கம் அதிகமாகுதான், குழந்தைக்கும் பாதுகாப்பு அதிகமாக. அது மட்டும் இல்லை, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இடுப்பில் சுமக்கிறதுனால அவள் நினைக்கிறத அவளோட இதய துடிப்பை குழந்தை உணர்தான். 9 மாதத்துக்கும் அதிகமாக இருந்த இடம் இல்லையா, அதனால் அவளை பற்றி நல்லா அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் குழந்தைக்கு கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வலது கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க பயன்படுத்திய கல் ஆயுதங்கள்லாம் வலது பக்கமாக தான் தீட்டப்பட்டிருக்குது. அதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வலது கையை தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்கங்கிறது தெரியுது. இப்படிலாம் இருந்தால் கூட இன்றைக்கி நம்மளில் 10ல் ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அது இடது கை பழக்கம். 10 பேரில் ஒருத்தருக்கு இருக்குதான், நிபுணர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனாலும் ரெண்டு கைகளும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் ரொம்பவும் முயற்சி பண்ணுதான். இப்போது வலது கை பழக்கம் உள்ளவங்க பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு செயல்படுத்துகிற தலைமையகம் தலையின் பின்புறம் பிடரியில் இருக்குது. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மூளையில் 2 பக்கங்கள்லேயும் தலைமையகம் இருக்குது. இது விஞ்ஞானிகள் சொல்கிறது. எத்தனையோ மேதைகள் இடது கை பழக்கம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. அமெரிக்க மேதை பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், இத்தாலிய ஓவியர் லியனார்டோ டாவின்சி, இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. காலங்காலமாக இயல்பாகவே இடது கை பழக்கம் இருந்து வந்திருக்குது. அப்படி இருக்கிறப்போ வலது கை எப்போ இடது கையை வென்றது, ஜெயிச்சது அப்படிங்கிற விவரம் இன்னமும் யாருக்குமே புரியல, ஆய்வாளர்களுக்கும் புரியல, அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உலகம் வந்து இடது பக்கமாக தான் சுற்றுது. வானத்தில் இருக்கிற வெள்ளி வீதி, அப்புறம் அணுவில் இருக்கிற துணுக்குகள், உடம்பில் இருக்கிற அமினோ அமிலம்,

0: இப்படி எல்லாமே இடதுபுறமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு செய்திகள் இடது கைக்கு ஆதரவாக இருக்கிறப்போ அது எப்படி வலது கைகிட்ட ஏமாந்தது அப்படிங்கிற ரகசியம் இன்னமும் யாருக்கும் தெரியலையா. இது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இது இன்னமும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குதான். இப்படி இடது கை ஒதுங்கிட்டதுனால இப்போல்லாம் வலது கைக்கு தான் மரியாதை அதிகமாக போச்சு. ஒரு ஆசாமி இடது கையில் கட்டுப்போட்டுட்டு வந்தானா, கையில் என்னப்பா கட்டுன்னு விசாரிச்சிருக்கிறார் ஒருத்தர். ஒரு இயந்திரத்தை பிரித்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மறுபடியும் அதை ஓட விட்டு பார்க்குறப்போ இடது கை விரல் மாட்டிக்கிட்டது, அதுதான் கட்டு அப்படின் இருக்கான். நல்ல வேளை வலது கை மாட்டியிருந்தா உன்னால் சாப்பிடக்கூட கஷ்டமாக போயிருக்குமே என்னார் அவர். இதுக்கு அவன் சொன்னானா, முதல்ல வலது கை தாங்க மாட்டிக்க இருந்தது, நான் தான் உடனே புத்திசாலித்தனமாக அதை இழுத்துக்கிட்டு இடது கையை கொடுத்தேன் அப்படின் இருக்கான். இவன் எப்பேற்பட்ட புத்திசாலி பாருங்க. அதனால் இந்த வலது கை இடது கைங்கிறத பற்றி அறிவியல் ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கை சுத்தமாக இருக்கணும், இது வாழ்க்கைக்கு முக்கியம். உண்மை, உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் இந்த இடது கை பழக்கம் வலது கை பழக்கம் எது எப்படி இருந்தாலும் அது ஒருத்தருடைய புத்திசாலித்தனத்தை பாதிக்கிறது இல்லை. அதனால் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது இல்லை. அதனால் நாம் நம்ம உடம்பையும் புரிஞ்சுக்குவோம், மனசையும் புரிஞ்சுக்குவோம், அப்படி புரிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறுவோம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலினிசை கேட்கலாம். திருச்சிய சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ வாதாபி கணபதியே சகானா ராகத்தில் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

நேரம் 9:33 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். தொடர்ந்து நடச்சி நடச்சி கரகரப்பிரியாராகும் ஆதித்தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் லால்குடி ஜிஜேஆர் கிருஷ்ணன், லால்குடி விஜயலட்சுமி ஆகியோரின் வயலின் இசை கேட்டீர்கள். திருச்சி எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம்.

0: வருவது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீ வித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும், முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனித வளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதுபெரும் கன்னட திரைப்பட நடிகர் அனந்த்நாக் 2024 ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 22ஆம் தேதி குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் அவருக்கு இந்த விருது வழங்கப்படும் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த திருமதி இஷிதா ராட்டி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரி ஆட்சியர் திரு குலோத்துங்கன் காரைக்கால் ஆட்சி பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் என்று புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இணைச் செயலாளர் திரு முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லி அருண்ஜெட்லி மைதானத்தில் இன்று 7:30 நடைபெறும் சர்வதேச T20 ஆடவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியா ஓபன் பிரிவில் 3-1 என்ற கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் பிரிவில் 4-0 என்ற கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

வணக்கத்திற்கு. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்று புதிதாக பதிவிடும் புதிய நேயர்களுக்கும், நேற்று ஒளிபரப்பப்பட்ட பாடலை பதிவிட்ட நேயர்கள் அல்லாத இன்று பதிவிட்ட நேயர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு, நேரம் இருப்பின் மற்ற நேயர்களின் விருப்ப பாடல்களும் ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேட்டாலினிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாகுல் அமீத் ராஜா என்பவர். இவர் விருப்ப பாடல் இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:30 மணிக்கு கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியினை தொடர்ந்து புதுடெல்லி யஷ்வபூமியில் இந்திய செமிகான் மிஷன் சார்பில் நடைபெறும் செமிகான் இந்தியா 2026 தொடக்க விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றும் உரையினை நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். நெஞ்சினிலே திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி என்கிற நேயர். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். முகூர்த்த நாள் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காரு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டு ரசித்துக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பயணம் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு தூத்துக்குடியிலிருந்து சி. பாலசுப்ரமணியம் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

0: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு வேட்டவலம் குமார் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.
1: தை தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு

நேர்களே, கேட்டாலே நிற்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். உயர்ந்தவர்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு கோவூர் சூரியமூர்த்தி அவர்கள். இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நேயர்கள் பாடல் கேட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. நேரமின்மை காரணமாக அவர்களுடைய விருப்ப பாடல்களை ஒளிபரப்ப முடியல. யாருன்னா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், நாகை பாபு, ஜடேரி வேல்முருகன், சேவூர் கபாபு, நன்னிலம் நாராயணன், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் ஆகியோர், இவர்களுக்காகவும் இந்த நிறைவு பாடல் வழங்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 12:03.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: இந்த ஒத்த பனைமரத்திட்ட வந்து நிக்க சொன்னாரு. மலடி வாரத்துல ஒத்த பனைமரத்திட்ட வந்து நம்ம அரை மணி நேரமா நிக்கிறோம், ஆளையே காணோமே. தூரக்க ஏதோ பைக்கில் வர்ற மாதிரி ஒரு ஆள் உருவம் தெரியுது. நம்ம ராஜன் தான். ஓ, கிட்ட வராப்புல. வாப்பா ராஜன், வா வா
3: வா. செல்வம், ஒத்த பனைமரத்தடியில் இருக்க சொன்ன கரெக்டாக வந்துட்டேன்.
2: அப்பா, நீ வர சொன்ன நோக்கம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அரை மணி நேரம் முன்னாடியே
3: வந்துட்டேன்ப்பா.
2: சரிப்பா, உக்காருப்பா, வாப்பா. வரும்போது எனக்கு என்னப்பா எடுத்துருந்த?
3: உனக்கு பிடிக்கிற அந்த கம்பங்கூழ் தான்.
2: சரி, கம்பங்கூழ் போன வாரம் கூட கொடுத்த.

0: ஆமா
1: தொட்டு கிணத்துல வந்த
0: செல்வம், நீ தான் காட்டிய கருவாடா, அதுல பிஸ்கு கருவாடுப்பா.
1: ஓ சதப்பட்டா இருக்கும்பா.
0: ஆமா
1: அருமையா இருக்கும்பா. கம்பம் குழுக்கு கால நேரத்துல அந்த கருவாடை தொட்டுக்கிட்டோம்னா குடுப்பா குடுப்பா.
0: இந்தப்பா
1: கொண்டப்பா கொண்டப்பா.
0: எல்லாம் குடிச்சிருப்பாரு, எனக்கு ஒரு சொம்பு கூட.
1: சரிப்பா சரிப்பா, நல்லா இருக்குப்பா. அந்த கருவாடையும் கொஞ்சம் குடுப்பா.
0: ஆமா இந்த இந்தப்பா.
1: நீனும் கொஞ்சம் குடிப்பா.
0: சூப்பராக இருக்குதுப்பா இந்த கம்பங்கூழ.
1: எப்பா கம்பங்கூழை விட எனக்கு கருவாடு தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீனும் நம்ம பாரத பிரதமருடைய திட்டத்தெல்லாம் சொன்ன இல்லையா?
0: ஆமாம்,
1: போன வாரம். அதை கொஞ்சம் எனக்கு இப்போ ஞாபகப்படுத்தேன்.
0: ஓ அதுவா? செல்வம், இந்த மாசம் 1st புதுச்சேரி கருவடி குப்பத்தில் இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் மணி மண்டபத்தில் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் நடந்ததுல மாநாடு. அதான் அந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டத்தின் கீழே.
1: ஓ பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம்.
0: ஆமா, அந்த திட்டத்தின் அடிப்படையில மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளை தொடங்கி வச்சாரு. அப்புறம் நீல பொருளாதாரத்திற்கான கூட்டுறவு

0: இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் மணி மண்டபத்தில் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் நடந்ததுல மாநாடு, அதான் அந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டத்தின் கீழே.
1: ஓ, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம்.
0: ஆமா, அந்த திட்டத்தின் அடிப்படையில மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளை தொடங்கி வச்சாரு. அப்புறம் நீல பொருளாதாரத்திற்கான கூட்டுறவு சார்ந்த கடல் பாசி வளர்ப்பு குறித்த பன்முகத்திற்கான மேம்பாட்டு மாநாடு நடந்தது
1: சொன்னல.
0: மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள் வந்தாங்க. அப்புறம் மத்திய இணையமைச்சர் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் பேராசிரியர் எஸ் பி சிங் பாகேல் அவர்கள் வந்தாங்க.
1: அருமையா பேசினார் அவரு.
0: அப்புறம் நம்ம புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள், அப்புறம் நம்ம முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள், இவர்கள் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா?
1: நிச்சயமாப்பா, எல்லாம் கேட்டேன், அப்படியே மனசுல எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டேன்ப்பா. ஆனா நான் கேட்காத ஒருத்தர் இருக்கா இருப்பா இதுல.
0: யாரா இருக்கும்? மத்திய அமைச்சர்.
1: ஆமாப்பா, மத்திய அமைச்சர் பேசுனத நான் இன்னும் கேட்கல. அவரு பேசும்போது அவரு ஹிந்தியில தானே பேசியிருப்பாரு?
0: ஆமாமா, ஹிந்தி தான் பேசினாரு. அப்புறம் ஒரு சாரு அதுல தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணாரு.
1: ஓ, தமிழ்ல மொழி பெயர்த்து சொன்னாங்க.
0: ஆமாமா,
1: அப்ப நமக்கு நல்லா புரியும்பா. சரி, அதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம பாரத பிரதமர் இந்த மீன்வள மேம்பாட்டு திட்டம் இருக்குல்ல, இத அவர் கொண்டு வந்து இந்த மீன்வளத்தை பெருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு அந்நிய செலவாணி எந்த விதத்திலாம் அதிகப்படுத்தலாம் அப்படிலாம் யோசிச்சு செஞ்சிருக்காருப்பா. இத வந்து கடல் விவசாயம் அப்படின்னு கூட சொல்றாங்க.
0: ஓஹோ, ஏன் செல்வான்? நம்ம விவசாய நிலத்துல கம்பு பயிரிடுறோம், நெல் பயிரிடுறோம், சோளம், கரும்பு, கிழங்கு, இது மாதிரி நிறைய பயிர்களை நம்ம பயிரிடுறோம். ஆனா கடல் விவசாயம்னு சொல்ற ஒன்னும் புரியல எனக்கு.
1: எப்பா, கடல் விவசாயம் அப்படிங்கிறது கடல் நீர்ல மீன் வளர்க்கறது, அப்புறம் பாசி வளர்க்கறது, அப்புறம் பிற நீர் வாழ் உயிரினங்களை வளர்த்து அதை பாதுகாத்து அது மூலயமா லாபம் அடையறது.
0: ஓஹோ,
1: இத நீல புரட்சி அப்படின்னு சொல்றாங்கப்பா. குறிப்பா காரைக்கால் பகுதியில இத நல்ல முறையில செஞ்சு நல்ல லாபம் அடைகிறாங்கப்பா. ஆமா, உணவுக்கு, மருந்துக்கு, உரம் தயாரிப்புக்காக கடல் பாசிகள் வளர்க்கப்படுதுப்பா.
0: ஓஹோ,
1: கடல் பாசியில வந்து பல வகைகள் இருக்கு. அதுல அந்த சுருள் பாசின்னு ஒன்னு இருக்குல்ல, ஆமா, அது ரொம்ப எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பாசி வகைப்பா. நம்ம அந்த ஐஸ்கிரீம்ல இருந்து நம்ம முகத்துக்கெல்லாம் கிரீம் தயார் பண்றாங்கல்ல,
0: ஆமா,
1: அதுல இருந்து உணவு பொருட்கள்ல இருந்து, அப்புறம் அதை பவுடர் ஆக்கி அதை கேப்சூல்ல போட்டு புரோட்டீன் இதா விற்கிறாங்க. பல்வேறு வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி எல்லாம் பண்ற அளவுக்கு இருக்குதுப்பா. இந்த கடல் பாசி வளர்ப்பு அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நமக்கு மத்திய அரசு அவ்வளவு உதவிகள் செய்யறாங்க.
0: ஓஹோ,
1: இதுக்கு கடன்லாம் கொடுக்குறாங்கப்பா. பேங்க்ல வந்து குறைஞ்ச வட்டியில கடன் கொடுத்து இந்த கடல் விவசாயம் செய்யறவங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க.
0: ஓஹோ, யார் வேணாலும் எங்க வேணாலும் செய்யலாமாப்பா.
1: ஆமாப்பா, கடல் ஓரத்துல இருக்கவங்க விருப்பப்பட்டா இதெல்லாம் செய்யலாம். அடுத்து கடல்லயே கூண்டு மாதிரி அமைச்சு அதுல மீன் குஞ்சுகளை விட்டு மீன் வளர்ப்பு.
0: ஓ, பரவாயில்ல.
1: ஆமா, அந்த மீன் குஞ்சுகள் அந்த கூண்டுக்குள்ளாரிதான் இருக்க முடியும், வெளியில வர முடியாது. ஆனா தண்ணி மட்டும் கடல் தண்ணி உள்ள போய்
0: வந்துட்டு
1: இருக்கும். தண்ணியில இருக்க சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மீன் வளரும்.
0: பரவாயில்லையா?
1: ஆமாப்பா, இது போக கரை பகுதியில இந்த உப்பு குட்டையெல்லாம் இருக்கும்ல, அப்புறம் அந்த மாதிரி இயற்கையில அமைஞ்ச குளம்லாம் இருக்கும்ல, அதுல கூட மீன் வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்புறம் ராலு, சிப்பி, நண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வளர்த்து அது மூலயமா லாபம் அடையிறது. பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் யோசிச்சு செஞ்சிட்டு இருக்குப்பா. வருங்கால உணவு தேவைய பூர்த்தி செய்ய இது ரொம்ப உதவுது.
0: பரவாயில்ல,
1: மீனவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி வேலை வாய்ப்பு அதிகரிக்குதுப்பா.
0: ஓஹோ, அதான் முக்கியம்.
1: ஆமா பாப்பா, உணவு தயாரிக்கிறதுக்கு நம்ம நிலத்தடி நீரை பயன்படுத்துறோம். அப்ப தண்ணி நிறைய வீணாவது இல்லையா? அப்ப தண்ணியும் மாசுபடுது. இந்த கடல் நீரை பயன்படுத்தி நம்ம உணவு தேவைய பூர்த்தி செய்யும் போது பல விதத்துல சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாம நல்ல முறையில நமக்கு உணவும் கிடைக்குதுப்பா. இதெல்லாம் மனசுல வச்சுதான் நம்ம மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப அந்த அமைச்சர் பேசினார் இல்லையா?
0: மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள்,
1: அவர் பேசினதை கொஞ்சம் போடுப்பா, அதையும் கேட்போம்.
0: சரி சரி சரி, என் மொபைல் அப்படியே சேவ் பண்ணி தான் வச்சிருக்கிறேன், கேட்டுடலாம்.
1: போடுப்பா,
0: ஆன் பண்ற செல்வம் கேளு.
1: சரிப்பா, கேக்குறேன்ப்பா.
2: आज का कार्यक्रम केवल प्रोजेक्ट्स का उद्घाटन नहीं है, बल्कि यहाँ के मछुआरे भाइयों और बहनों के कल्याण, समृद्धि और सम्मान की एक चाल।

0: भी है, कुंजी है और यह चाबी उनकी समृद्धि का रास्ता खोलेगा।
1: இன்றைய மூன்று திட்டங்களின் தொடக்க விழா இது வெறும் திட்டங்களின் தொடக்க விழா அல்ல, மீனவ சமுதாயத்தின் முன்னேற்றத்தின் சாபி, அவர்களுடைய முன்னேற்றத்துக்கான பாதையை இது அமைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது.
0: ஆஜ் யஹா மத்ஸ்ய சமுதாய கோ தீன் மஹத்வபூர்ண் ப்ரொஜெக்ட்ஸ் சமர்ப்பித் கியா ஜா ரஹா ஹை, ஜோ துங்கை சிட்டு ஃபிஷரீஸ் ஹார்பர் கா அப்கிரேடேஷன் ஹை, PMMSY के अंतर्गत नल्लावाडू फिश लैंडिंग सेंटर है और PMMSY के अंतर्गत कराई कल का सी वीट फार्मिंग का एडवांस सेंटर फॉर इनोवेशन एंड कैपेसिटी डेवलपमेंट है।
1: இன்று நாம் மூன்று திட்டங்களை தொடங்கி இருக்கிறோம், தேங்காய் திட்டிலும் பிறகு காரைக்காலிலும் பிறகு நல்லவாடிலும் இந்த மூன்று திட்டங்கள் அமைய உள்ளன. இவை மூன்றும் மீனவ சமுதாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன்.
0: ஏ கேவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ப்ரொஜெக்ட்ஸ் நஹி ஹை, பல்கி யே மத் சமுதாய கோ மஜ்பூத் கர்னே வாலா ஏக் அசெட்ஸ்.
1: இதை வெறும் அடிப்படையான ஒன்று என்று சொல்ல முடியாது, மீனவ சமுதாயத்திற்கு வருங்காலத்தில் இவை மிகப்பெரிய செல்வமாக நிதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के दूरदर्शी नेतृत्व में मत्स्य पालन देश की विकास यात्रा का एक प्राथमिकता वाला सेक्टर बन गया है।
1: நமது மாண்புமிகு பிரதமமந்திரியினுடைய தொலைநோக்கு பார்வை என்னவென்றால், அவர் தம்முடைய தொலைநோக்கு பார்வையில் இதை அறிந்திருந்தார். மீனவ சமுதாயம் முன்னேறினால் மீன்வளத்துறை முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்காக அமையும் என்பதை அவர் உறுதியாக நம்பினார்.
0: பிரதான் மந்திரி கே ப்ளூ ரிவல்யூஷன் FIDF, PMMSY, PMMKSSY ஜெய்சி பிரமுக் இனிஷியேட்டிவ் நே தேஸ் கே நிர்யாத் உத்பாதன் ஆய் ஆர் ஆஜீவிகா சுரக்ஷா கோ மஜ்பூத் ஆதார் தியா ஹை.
2: பிரதம மந்திரியின் திட்டங்களான PMMSY, FIDF, PMMKSY போன்ற முக்கியமான திட்டங்கள் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டன.
0: பிரதான் மந்திரி ஜிதி துவாரா சுரூ கியா கியா ப்ளூ ரிவல்யூஷன் ஆஜ் இஸ் தேஸ் கா ப்ளூ இக்கனாமிக் கா ஆதார் பன் கியா ஹை.
1: நமது பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட இந்த நீல புரட்சியால் நமது பாரதத்தின் நீல பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் வளர்ச்சியில் இது ஒரு மிகப்பெரிய பங்காக அமைந்து கொண்டிருக்கிறது.
0: ஆதரணீய பிரதான் மந்திரி கே இன் இனிஷியேட்டிவ் நே தேஸ் கே மத்ஸ் உத்பாதன் கோ 11 வருஷம் மே 105% கி விருத்தி பிரதான் கி ஹை.
1: பாரத பிரதமரின் இந்த திட்டத்தால் கடந்த 10 ஆண்டுகளில் 1.5% வளர்ச்சி கண்டுள்ளது. நமது மீன் உற்பத்தி, மீன்வள உற்பத்தி இந்த அளவிற்கு வளர்ச்சி காண பிரதமரின் திட்டங்கள் மிக பயனுள்ளதாக அமைந்தது.
0: பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி நே 2014 மே இஸ் தேஸ் கி சத்தா சம்பாலி ஆர் உஸ் சமய 2013-14 மே பூரே தேஸ் கா மச்லி உத்பாதன் மாத்ர 95.7 லாக் டன் தா, ஜோ 11 வருஷோ கே பிரயாஸ் கே பாத் 2024-25 மே 197.7 லாக் டன் ஹோ கியா.
1: நமது பாரத பிரதமர் 2014 பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்ற சமயத்தில் இந்தியாவின் மீன்வளத்தின் உற்பத்தி திறன் 95.7 லட்சம் கோடியாக இருந்தது. அதற்கு பிறகு 11 ஆண்டுகளில் வளர்ச்சி 2025 195 லட்சம் கோடியாக வளர்ந்துள்ளது.
0: 2013-14 மே இஸ் தேஸ் கே மச்லி கா எக்ஸ்போர்ட் மாத்ர 30,213 கரோட் ரூபே தா ஆர் 11 வருஷோ கே பாத் 2024-25 மே யஹ 26,408 கரோட் ரூபே ஹோ கயா.
1: பிரதமர் பொறுப்பேற்ற பொழுது ஏற்றுமதி அளவு 30,200 கோடியாக இருந்தது. இந்த 2025 அதனுடைய உற்பத்தி அளவு 26,000 கோடியாக அதிகரித்தது.
0: 2025 மே அச்சானக் இஸ் தேஸ் கே மச்லி கே அமெரிக்கா மே நிர்யாத் பர் 58.26% கா டாரிஃப் லகா தியா.
1: 2025 நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், அமெரிக்கா சுங்க வரியை மிக அதிகமாக 58.7% உயர்த்தியது.
0: அமெரிக்கா துவாரா லகாய கய இஸ் டாரிஃப் நே
3: देश के

0: प्रधानमंत्री आदरणीय नरेंद्र मोदी जी को 3 करोड़ मछुआरे भाइयों की आजीविका को लेकर वो काफी चिंतित दिख रहे थे।
1: அமெரிக்காவின் இந்த முடிவால் நம் நாட்டில் உள்ள 3 கோடி மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி மிக கவலை கொண்டார் நமது பிரதமர்.
0: பிரதமந்திரி நரேந்திர மோடி ஜி கே திசா நிர்தேஷ் பர் உன்கே மார்க் தர்சன் மே மத்ஸ்ய பாலன் மந்த்ராலயனே இஸ் சுனௌதி கோ ஸ்வீகார் கியா.
1: நமது பாரத பிரதமரின் தொலைநோக்கு பார்வையில் இந்த மீன்வளத்துறை அமைச்சகம் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள தயாரானது.
0: और मत्स्य पालन मंत्रालय हमारे मछुआरे भाइयों और जो हमारे निर्यातक हैं, एक्सपोर्टर्स हैं, इन सबों के संयुक्त प्रयास ने हमारे एक्सपोर्ट को घटने नहीं दिया। 2025-26 में हमारा एक्सपोर्ट 11,400 करोड़ रुपए बढ़ गया। ये बहुत बड़ी उपलब्धि रही।
1: நமது பிரதமந்திரியின் வழிகாட்டுதலின்படி மீன்வளத்துறையும் மீனவ மக்களின் மிகப்பெரிய பங்கோடு ஏற்றுமதி அதிகரித்தோம். அதனால் 2025-26 நமது ஏற்றுமதி அளவு 11,400 கோடியாக மிகப்பெரிய சாதனை படைத்தது.
0: புதுச்சேரி ஆகார் மே சோட்டா ஜரூர் ஹை லேகின் ஆஜீவிகா கே லியே யஹ் ஏக் மஹத்வபூர்ண் க்ஷேத்ர ஹை.
1: புதுச்சேரி அளவில் மிகப்பெரிய ஒரு நகரமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை முறைக்கு இது மிக சிறந்த ஒரு நகரமாக திகழ்கிறது.
0: और इसलिए भारत की सरकार इस क्षेत्र के विकास के लिए committed है, कटिबद्ध है।
1: அதனால் நமது இந்திய அரசு இந்த நகரத்தின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறது.
0: भारत सरकार ने पुडुचेरी के इंफ्रास्ट्रक्चर, पोस्ट हार्वेस्ट मैनेजमेंट, फिशरमैन वेलफेयर, सीवीड सुरक्षा और आजीविका को सपोर्ट किया है और आगे भी करता रहेगा।
1: நமது இந்திய அரசு இங்குள்ள அடிப்படை தேவைகள், சீவீட் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி இவைகளுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவாக்க தயாராக இருக்கிறது. இவைகளின் வளர்ச்சியை லட்சியமாக கொண்டிருக்கிறது நமது இந்திய அரசு.
0: हमारे समुद्री क्षेत्र में अनटैप्ड पोटेंशियल को देखते हुए प्रधानमंत्री जी के मार्गदर्शन में भारत सरकार ने ईज एड एक्सक्लूसिव इकोनॉमिक जोन और हाई सी में फिशिंग के लिए गाइडलाइन जारी किया है।
1: நமது புதுச்சேரி கடற்கரையின் வளத்தை மீன் வளத்தை அறிந்து கொண்டு நமது பிரதம மந்திரி இதை இ ஜோனாக அறிவித்து இதன் வளர்ச்சிக்கு வேண்டிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்.
0: भारत सरकार ने नोटिफाई किया है कि हाई सी में हमारे जो वेसल्स हार्वेस्टिंग के लिए, फिशिंग के लिए जाएंगे, उसमें हमारे देश का राष्ट्रीय झंडा, तिरंगा झंडा लहराता हुआ वेसल्स ही समुद्र में उतरेगा हाई सी में कैच करने।
1: हाई सी இறங்கும் மீனவர்கள் தத்தமுடைய படகுகளில் மூவண்ண கொடியை ஏற்றி செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு சரியான பாதுகாப்பும் கிடைக்கும், அவர்கள் தங்களோட தொழிலை நிம்மதியாக செய்ய முடியும்.
0: ஈஸ்ட் ஆர் ஹை சி கே லியே பாரத் சர்க்கார் எக்ஸஸ் பாஸ் ஆர் ஜோ லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் ஜாரி கர் ரஹி ஹை உஸ்மே ஹம் அப்னே மச்வாரா பாயியோ கே த்வாரா நிர்மித் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், வுமன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப் கோ பிரையாரிட்டி தே ரஹே ஹை, பிராத்மிகதா தே ரஹே ஹை.
2: ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு செல்லக்கூடிய அக்சஸ் பாஸ்களை நமது மத்திய சர்க்கார் தற்போது வழங்கி வருகிறது. இந்த அக்சஸ் பாஸ் மூலமாக ஆழ்கடலிலும் இனி மீன் பிடிக்கலாம். அதில் குறிப்பாக மீனவ பெண்கள் கூட்டுறவு அமைப்புகளுக்கு அவர்களுக்கும் படகு வழங்கி அவர்களும் ஆழ்கடல் மீன்பிடி தொடங்கி செய்வதற்கான முயற்சியை மத்திய அரசு செய்து வருகின்றது.
0: ஹாய் சீ கே லியே, ஹாய் சீ கே லியே ஜோ 25,000 ரூபே கா சுல்க் ஹை லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் கே லியே कोऑपरेटिव सोसाइटीज के लिए भारत सरकार ने घटाकर उसको 5,000 रूपए कर दिया। पुडुचेरी में भी ईजेड में फिशिंग के लिए 47 एक्सेस पास जारी किए गए हैं।
1: पुडुचेरी மீனவர்களுக்கு 47 एक्सेस पास வழங்கப்பட்டிருக்கிறது।
0: फिशिंग वेसल्स में ऑन बोर्ड हैंडलिंग और मार्केट लिंकेज के साथ अपने आप को जोड़ने का काम करिए, आपकी आय बढ़ेगी, आप समृद्ध होंगे, सशक्त होंगे और देश आपके मछुआरे भाई आपकी आजीविका ज्यादा मजबूती के साथ

0: சுரக்ஷித் ஹோ.
1: நீங்கள் மீன் பிடிக்கும் ஆன்லைன் போர்டிங்கில் மட்டுமில்லாமல் மார்க்கெட்டுடனும் நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகரிக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுடைய லாபமும் அதிகரிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும்.
0: டூனா ஃபீஸ் ஆர் உச்ச மூல்ய வாலே ஃபீஸ் கோ பக்கடனே கா காம் கரியே.
2: டூனா ஃபீஸ் என்று சொல்லப்படும் சூறை மீன், ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய இந்த சூறை மீன்களை அதிகப்படியாக பிடிப்பதற்கு இந்த ஆழ்கடல் மீன்பிடி தொழில் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
0: தெங்கை திட்டு ஃபிஷரிஸ் ஹார்வெஸ்ட் சே மச்சுவாரே பாயியோ கோ சீதா லாப் மில்னே வாலா ஹை.
1: தேங்காய் திட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு 15 கோடி கிடைக்க இருக்கிறது.
0: இஸ்ஸே ஹமாரே பீசர் மேன் கே துவாரா பக்கடி கை மச்சலி கா பெஹ்தர் முல் உன்ஹே மிலேகா.
1: இதனால் அவர்களுக்கு மீன் பிடிக்கும் இந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் காண முடியும்.
0: கராய் கேல் கே சீவீட் ஃபார்மிங் கே லியே அட்வான்ஸ் சென்டர் ஆஃப் இனோவேஷன் அண்ட் கெபாசிட்டி பில்டிங் ஏக் தூர்தர்சி லாங் டர்ம் பஹல் ஹை.
2: காரைக்காலில் அமைய உள்ள அந்த அட்வான்ஸ்டு சென்டர் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் அண்டர் இன்னோவேஷன், அது நம்மளுடைய எதிர்காலத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு நீண்ட கால திட்டமாகும்.
0: यह पुडुचेरी में सीवीड फार्मिंग एवं कैपेसिटी बिल्डिंग को मजबूत करेगा.
2: இது கடல் பாசையில் மேலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் அதன் மூலமாக நமது வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் உதவும்.
0: मुझे खुशी है कि यह परियोजना महिला मछुआरे सहकारी समिति द्वारा संचालित होगा.
1: இதை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திட்டங்கள் நம்முடைய பெண்கள் மூலமாக நிறைவேற்றப்பட இருக்கின்றன என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம்.
0: மகிளா சசக்திகரன் கே திசா மே யஹ ஏக் உதாஹரண் பவிஷ்ய மே பனேகா.
1: இது எதிர்காலத்தில் பெண்களின் வலிமையை பெருக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: புட்டுச்சேரி கே மச்சுவாரா பாயியோ ஓர் பஹனோ சஹகாரி சமிதியோ एपीओस एवं महिला मछुआरा स्वयं सहायता समितियों से आग्रह करता हूं कि सरकार की योजनाओं का लाभ उठाएं, सशक्त बने, समृद्ध बने और विकसित भारत 2047 में अपना योगदान दें.
1: நான் மீனவ சமுதாயத்தின் மக்களை கேட்டுக்கொள்கிறேன், மீனவ பெண்கள் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், இவ்வாறு உங்களையும் முன்னேற்றி இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் பெரும் பங்காற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2047 இந்தியா மிகவும் முன்னேறிய நாடாக இருப்பதற்கு உங்களுடைய பங்கு மிகவும் அவசியம்.
0: மை புட்டுச்சேரி சர்க்கார் ஹமாரே மச்சுவாரா பாயியோ பஹனோ ததா இன் ப்ரொஜெக்ட் சே ஜுடே சவி ஹித் தார்கோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எவம் ராஜ்ய சர்க்கார் கோ பதாய் தேதா ஹூ ஆர் ஆப்கோ விஸ்வாஸ் எவம் பரோசா திலாதா ஹூ கி பாரத் கி மோடி சர்க்கார் ஆப்கே சாத் கடா ஹை.
1: நாம் மீனவ மக்களுக்கும் மீனவ பெண்களுக்கும் சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் நாங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறோம். என்னவென்றால், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் உள்ள இந்த அரசு எப்பொழுதும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணையாக நிற்கும், உங்களுக்கு எல்லா வகையிலும் தோழமையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: The government of Puducherry is requested to formulate the proposal under the fishery development scheme of the government of India and submit it expeditiously and we will sanction it expeditiously.
1: புதுவை அரசிற்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் இந்த திட்டத்தின் நகலை விரைவில் அறிவித்து எங்களுக்கு அந்த திட்டத்தை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயன்றவரை மிகவும் வேகமாக அதை நாங்கள் அனுமதித்து புதுச்சேரி மக்கள் பயன்பெற எல்லா வகையிலும் நாங்கள் எல்லா சேவைகளும் செய்வோம்.
0: और अंत में हम पुडुचेरी के मछुआरे बहनों से आग्रह करते हैं कि आप आगे बढ़ें, सशक्त बनें, भारत सरकार आपके साथ खड़ी है, आपको सहयोग करने के लिए पूर्णतः कटिबद्ध है, कमिटेड है. यही आशा और विश्वास के साथ आई क्लोज माई रिमार्क्स. थैंक यू वेरी मच.
1: இறுதியாக, புதுவையில் உள்ள மீனவ மக்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இந்த அரசு உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வளர்ச்சி எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருக்கும், எங்களுடைய அர்ப்பணிப்பு சேவை உங்களுக்காக என்றும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன்.
3: ராஜன், நம்ம மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங், அவரு பேசினத தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னாங்க இல்லையா, எனக்கு அப்படியே அருமையா புரிஞ்சது. மத்திய அரசுடைய மீன்வளத்துறை தொடர்பான திட்டங்கள், செயல்பாடுகள், மீனவ சமூக

0: சமுதாயத்திற்கும் மீனவ பெண்களுக்கும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்ல சொல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்ததுப்பா.
1: எனக்குலாம் மீன் வள திட்டத்துல இவ்வளவு திட்டங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் சொல்றத பார்த்தா.
0: நிச்சயமாப்பா, நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க 2024-25 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சப்ப இந்த PMMSY, இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்டம், இதை வெற்றிகரமாக மாற்ற அரசாங்கம் என்னென்னலாம் செஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அப்ப வலியுறுத்தி சொன்னாங்க. ஆமா, 5 ஒருங்கிணைந்த அக்வா பார்க்குகளை நிறுவுவதற்கான திட்டங்களை அவர் வெளியிட்டார். மீன் வளத்தை வந்து அதிகப்படுத்தி, உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி, இரட்டை கடல் உணவு ஏற்றுமதி 1,00,000 கோடியை எட்டுறதுக்கும், 55,00,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் தீவிரமா இந்த திட்டத்தை நாம அமுல்படுத்துறோம் அப்படிங்கறத கோடிட்டு காட்டினார்ப்பா அவங்க.
1: ஓஹோ
0: ராஜன், இது மட்டும் இல்லாம 2026-27 நிதியாண்டு இருக்குல்ல, அப்ப மத்திய பட்ஜெட்ல பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா இந்த PMMSY திட்டத்தின் கீழே மீன் வளத்துறைக்கு மத்திய அரசு எவ்வளவு தொகை ஒதுக்குனுச்சு தெரியுமா?
1: எவ்வளவு தொகை?
0: 2,500 கோடி ஒதுக்குனதுப்பா.
1: அப்படியோ?
0: ஆமாப்பா, இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் மிக உயர்ந்த ஒதுக்கீட்டை இது குறிக்கிறது. அதனால மத்திய அரசு இந்த திட்டத்துடைய பலனை எல்லாரும் அனுபவிக்கணும், குறிப்பா மீனவ மக்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து நம்ம பாரத பிரதமர் அதையே ஒரு விடாமுயற்சியா குறிக்கோளா வச்சு செஞ்சிட்டு இருக்காருப்பா.
1: 1st நடைபெற்ற பன்முகத்திறன் மேம்பாட்டு மாநாட்டில் கலந்துகிட்டு நம்ம புதுச்சேரிக்கு மட்டும் இல்லாம மீனவ சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாம நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு அடிகோலம் நாங்கப்பா.
0: எதிர்காலத்துல நிச்சயமா மீனவ மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.
1: கரெக்டா சொன்ன செல்வம்.
0: சரிப்பா, அப்ப நம்ம கிளம்ப நேரம் வந்து போச்சு.
1: சரி சரி,
0: எதுக்காக என்ன ஒத்த பண்ண மரத்துக்கு வர சொன்ன
1: செல்வம்? நான் அப்புறமா சொல்றேன், இப்ப கிளம்புவோம் நாம.
0: சரிப்பா சரிப்பா, நீ ஏதோ ஒரு பீடிகையா பேசுற.
1: ஆமா ஆமா,
0: சரி வா கிளம்பலாம்.
1: சரி சரி.
2: இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி கலைச்செல்வி.
3: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்த நிகழ்ச்சியில் மல்பெரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னையஞ்சல்.
4: தேன் மழை
5: பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன்.
4: தேன் போன்ற இனிய பாடல்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் 20:10 மணிக்கு தேன் மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12:30. பன்னிசை மாலை, காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடியுள்ள சுந்தரர் தேவாரம் கேட்கலாம். தொடக்கமாக ஒடுகு வெண்சிலை என்கிற பாடல்.

பன்னிசை மாலையில் இதுவரை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடியுள்ள சுந்தரர் தேவாரம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க

0: வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் 3 நாள் செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். செமிகண்டக்டர் துறையின் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிப் உற்பத்தி துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களுக்கு சிப் குறித்த பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 70,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சியை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கமும் இன்று தொடங்கியது. குஜராத்தின் வட்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதற்கான வேண்டுகோளை விடுத்தார்.
1: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற அந்த GDP வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், இலவசமான ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலியமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த 12 ஆண்டுகள்ல. அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய APJ அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நாம் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலேயே தீபம் ஏற்றி அல்லது கோயில்களில் சென்று தீபம் ஏற்றி, பொது இடங்களில் சென்று தீபம் ஏற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் அவர் நீண்ட சேவை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசீர்வாத தீபத்தை ஏற்றுவோம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மையே சேவைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசுப் பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால

0: பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்ததை அடுத்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்.
2: 2014 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் இந்தியாவை உற்பத்திக்கான முனையமாக மாற்றியது. இந்த இயக்கத்தின் காரணமாக 2014 ஆம் ஆண்டு 190,000 கோடியாக இருந்த மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1,311,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்தது. குறிப்பாக மொபைல் போன் ஏற்றுமதி 171 மடங்கு அதிகரித்து சாதனை படைத்தது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர்.
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இங்கிலாந்தில் 6 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பினார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதிப்பே ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று சத்ரபதி சாம்பாஜி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனில் தமது அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-4, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மெட்லின் ப்ரூக்ஸ், அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான 1 மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: தனது கோணல் கால்களை தூக்கி தூக்கி வைத்து நடந்தான். அவனது பூட்ஸ்களின் சேறு ஒட்டி அப்பி காய்ந்து போயிருந்தது. தாய் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவளது இதயத்தைப் போலவே வயல்வெளிகள் அனைத்தும் வெறிச்சோடி கிடந்தன. கொதிக்கும் மணல் வெளியில் குதிரை தலையை ஆட்டிக்கொண்டு கால்களை கனமாக ஊன்றி நடந்தது. மணல் சரசரத்தது. அந்த லொடக்கு வண்டி கீறிச்சிட்டது. வண்டி சக்கரத்தால் ஏற்படும் ஒலி புழுதியுடன் பின்தங்கிவிட்டது. நிக்கோலாய் இவனாவிச் நகரின் ஒரு கோடியில் ஒரு அமைதி நிறைந்த தெருவில் குடியிருந்தான். பழங்கால கட்டிடமான ஒரு இரண்டடுக்கு மாடி அருகில் பச்சை வர்ணம் அடிக்கப்பெற்று சிறு பகுதியில் அவனது வாசஸ்தலம் இருந்தது. அந்த பகுதிக்கு முன்னால் அந்த தோட்டத்தில் உள்ள பன்னீர் பூ மர கிளைகளும் வேல மர கிளைகளும் வெள்ளிய இலைகள் செறிந்த இளம் பாப்புலார் மர கிளைகளும் அந்த பகுதியிலிருந்த மூன்று அறைகளின் ஜன்னல்களிலேயும் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. அறைகளுக்குள்ளே எல்லாம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தன. மோன நிழல்கள் தரை மீது நடுநடுங்கும் கோலங்களை தீட்டிக் கொண்டிருந்தன. சுவர் ஓரங்களில் புத்தக அலமாரிகள் வரிசையாக இருந்தன. அவற்றுக்கு மேல் சிந்தனை வயப்பட்டவர்கள் மாதிரி தோன்றும் சிலரின் உருவப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த இடம் உங்களுக்கு வசதியானது தானே என்று கேட்டுக்கொண்டே நிக்கோலாய் தாயை ஒரு சிறு அறைக்குள் அழைத்து கொண்டு சென்றான். அந்த அறையில் உள்ள ஒரு ஜன்னல் தோட்டத்தை நோக்கியிருந்தது. இன்னொரு ஜன்னல் புல் மண்டி கிடந்த முற்றத்தை நோக்கியிருந்தது. அந்த அறையின் சுவர் ஓரங்களிலும் புத்தக அலமாரிகள் இருந்தன. நான் சமையல் கட்டிலேயே இருந்து விடுகிறேன். சமையல் கட்டே வெளிச்சமாகவும் சுத்தமாகவும் நன்றாகவும் இருக்கிறதே என்றாள் தாய். அவளது வார்த்தைகள் அவனை பயமுறுத்துவது போல் இருந்தது. அதன் பிறகு அவன் அவளிடம் எப்படியெல்லாமே சுற்றி வளைத்து பேசி அவளை அந்த அறையில் வசிக்க சம்மதிக்க செய்த பிறகுதான் அவனது முகம் பிரகாசமடைந்தது. அந்த மூன்று அறைகளிலுமே ஒரு விசித்திரமான சூழ்நிலை நிரம்பி தோன்றியது. அங்கு நல்ல காற்றோட்டம் இருந்தது. சுவாசிப்பது லகுவாயிருந்தது. எனினும் அந்த அறையில் யாருமே உரத்த குரலில் பேசுவதற்கு தயங்குவார்கள். சுவர்களில் தொங்கிக் கொண்டு குறுகுருவென்று பார்த்து கொண்டிருக்கும் அந்த சித்திரங்களில் உள்ள மனிதர்களின் அமைதி நிறைந்த சிந்தனையை கலைப்பது அசம்பாவிதமானது போல தோன்றியது. இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட வேண்டும் என்று ஜன்னல்கள் இருந்த பூந்தொட்டிகளின் மண்ணை தொட்டு பார்த்துவிட்டு சொன்னாள் தாய். ஆமாம் என்று வீட்டுக்காரன் தனது குற்றத்தை உணர்பவன் போல சொன்னான். எனக்கு அவையெல்லாம் ரொம்ப பிடித்தமானவை. ஆனால் எனக்கு இதற்கெல்லாம் நேரமே இருப்பதில்லை. தனது விசாலமான அந்த வீட்டில் கூட நிக்கோலாய் மிகவும் பதனமாகவும் நிதானமாகவும் யாரோ ஒரு அந்நியன் மாதிரி நடமாடி திரிவதை தாய் கண்டாள். அவன் அந்த அறையில் உள்ள பல பொருள்களையும் குனிந்து உற்று பார்த்தான். அப்படி பார்க்கும்போது தன் வலது கையின் மெல்லிய விரல்களால் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டும் கண்களை சுருக்கி கூர்மையாக்கிக் கொண்டும் தனக்கு அக்கறையுள்ள பொருள்களை பார்த்தான். சில சமயங்களில் அவள் ஒரு சாமானை தன் முகத்தருகே கொண்டு போய் கண்களால் தொட்டு உணர்வது போல பார்த்தான். தாயைப் போலவே அவனும் அந்த அறைக்கு முதன்முதல் வந்திருப்பவன் போலவும் அதனால் அங்குள்ள பொருள்கள் எல்லாம் அவனுக்கு புதியனவாக பழக்கமற்றதாக இருப்பன போலவும் தோன்றியது. இந்த நிலைமை தாயின் மனநிலையை தளர்த்தி ஆசுவாசப்படுத்தியது. அவள் நிக்கோலாயை தொடர்ந்து அந்த இடத்தை முழுவதும் சுற்றி பார்த்தாள். எங்கு என்ன இருக்கிறது என்று கண்டறிந்தாள். அவனது பழக்க வழக்கங்களை கேட்டறிந்தாள். அவன் ஏதோ ஒரு குற்றவாளியைப் போல் கள்ளக்குரலில் பதிலளித்தான். அவன் பதில் சொல்லிய பாவனையானது ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் ஆனால் வேறு மாதிரியாக செய்யவும் தெரியாதவன் சொல்வது போல துணித்தது. அவள் பூச்செடிகளுக்கு தண்ணீர் விட்டாள். பியானோ வாத்தியத்தின் மீது சிதறி கிடந்த இசை அமைப்பு தாள்களை ஒழுங்காக அடுக்கி வைத்தாள். தேநீர் பாத்திரத்தின் மீது பார்வையை செலுத்தியவாறு பேசினாள். இந்த பாத்திரத்தை விளக்க வேண்டும். அவன் அந்த மங்கி போன பாத்திரத்தை தொட்டு தடவி பார்த்தான். தன் விரலை முகத்தருகே கொண்டு போய் கவனித்தான். தாய் லேசாக சிரித்து கொண்டாள். அன்றிரவு அவள் படுக்கைக்கு செல்லும்போது அன்றைய தினத்தின் சம்பவங்களை நினைத்து பார்த்தாள். தலையை தலையணையிலிருந்து உயர்த்தி வியப்போடு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள். வேறொருவருடைய வீட்டில் இரவை கழிப்பது என்பது அவளது வாழ்க்கையிலேயே இதுதான் முதல்

0: தடவை. எனினும் அவளுக்கு அதனால் எந்தவித சிரம உணர்ச்சியும் தோன்றவில்லை. அவள் நிக்கலாயை பற்றி அக்கறையோடு நினைத்து பார்த்தாள். அவனது வாழ்வை முடிந்தவரை மேன்மையுடையதாக்கி அவனது வாழ்க்கையின் மென்மையும் கதகதப்பும் சேருவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் அவளுக்கு ஒரு உணர்வு தோன்றியது. அவனது லாவகமின்மை, வேடிக்கையான சாமர்த்தியமின்மை, மற்ற மனிதர்களிடமிருந்து மாறுபட்ட அவனது விசித்திர நடத்தை, ஞான ஒளி வீசும் எனினும் குழந்தை நோக்கு கொண்ட அவனது பிரகாசமான கண்கள் முதலியவை எல்லாம் அவளது இதயத்தை தொட்டுவிட்டன. பிறகு அவள் மனம் அவளது மகன்பால் திரும்பியது. மீண்டும் மேதின வைபவத்தின் சம்பவங்கள் அவள் கண்முன் நிழலாடி சென்றன. எனினும் அந்த சம்பவத்தின் நினைவு சித்திரத்தில் இப்போது ஒரு புதிய அர்த்தமும் புதிய குரலும் அவளுக்கு துணித்தன. அன்றைய தினத்தைப் போலவே அந்த தினத்தை பற்றிய சோக உணர்ச்சியிலும் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருந்தது என்றாலும் அந்த சோக உணர்ச்சி முஷ்டியால் ஓங்கி குத்தி தரையிலே மோதி விழச் செய்யும் உணர்ச்சி போல் இல்லை. அந்த உணர்ச்சி இதயத்திற்குள் பன்மடங்கு வேதனையோடு துளைத்து துருவி புகுந்து கோப உணர்ச்சியை மெதுமெதுவாக தூண்டி முதுகை நிமிர்த்தி நேராக நிற்க செய்யும் உணர்ச்சியாக இருந்தது. நமது குழந்தைகள் உலகின் உள்ளே புகுந்து புறப்பட்டு விட்டார்கள் என்று அவள் நினைத்தாள். அப்பொழுது அவள் திறந்து கிடக்கும் ஜன்னலின் வழியே இலைகளின் சலசலப்போடு கலந்து வரும் தனக்கு பழக்கமற்ற பட்டணத்து இறைச்சலை காது கொடுத்து கேட்டாள். அந்த சப்தங்கள் எங்கோ தொலைவிலிருந்து மங்கி தேய்ந்து களைத்து சோர்ந்து போய் வந்தன. அந்த அறைக்குள்ளே வரும்போது அந்த சப்த அலைகள் அநேகமாக செத்துத்தான் ஒலித்தன. மறுநாள் காலையில் அவள் தேநீர் பாத்திரத்தை தேய்த்து துலக்கி தேநீருக்காக வெந்நீர் காய வைத்தாள். அரவமின்றி மேஜையை சரி செய்தாள். பிறகு நிக்கலாய் எழுந்து வருவதை எதிர்நோக்கி சமையல் அறையில் காத்திருந்தாள். அவன் இரும்பிக் கொண்டே கதவை திறந்தான். ஒரு கையால் தன் மூக்கு கண்ணாடியை பிடித்துக் கொண்டும் மறுக்கையால் சட்டை காலரை பிடித்துக் கொண்டும் அவன் வந்தான். காலை வணக்கம் கூறிக்கொண்ட பிறகு அவள் தேநீர் பாத்திரத்தை அடுத்த அறைக்கு கொண்டு போனாள். அதற்குள் அவன் தரையெல்லாம் தண்ணீரை கொட்டி முகம் கை கழுவினான். தனக்குத்தானே முனக்கிக் கொண்டு தனது பல் விளக்கும் பிரஷையும் சோப்பையும் கீழே நழுவ விட்டான். நிக்கலாய் சாப்பிடும்போது தாயை பார்த்து சொன்னான், நான் விவசாய இலாக்காவில் எனக்கு பிடிக்காத வேலை ஒன்றை பார்த்து வருகிறேன். நம்முடைய விவசாயிகள் எப்படி நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்திருக்கிறது என் வேலை. ஒரு குற்ற புன்னகையோடு அவன் மேலும் பேசினான். பட்டினிதான் விவசாயிகளை அகாலத்திலே கல்லறைக்குள் தள்ளி செல்கிறது. அவர்களது குழந்தைகளும் பிறக்கும் போதே சோனியாக பிறந்து இலையுதர் காலத்தின் ஈசல் பூச்சிகளைப் போல் மாண்டு மடிகின்றன. எங்களுக்கும் இது தெரியும். இதற்குரிய காரணமும் எங்களுக்கு தெரியும். இந்த காரணத்தின் வளர்ச்சியை படிப்படியாக கவனித்துக் கொண்டு இருப்பதற்கு எங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கிறார்கள். ஆனால் இப்படியே இது போய்கொண்டிருந்தால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேரம் 12:59.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, பகல் 2:15 என்று மினேவை, 2:55 வானிலை சென்னேஞ்சல், பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சரல் நிகழ்ச்சியில் MS பாலஸ்வரன் லக்ஷ்மி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். மாலை 4 மணிக்கு வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு. நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.
1: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார்ஸ் தமிழ், தெலுங்கு.

மலையாளம்னு பல மொழிகள்ல ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. யார் இவங்க? இந்த கிளிப்ப கேளுங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல நடித்த நடிகைகளான ரிச்சா பல்லோட் மற்றும் பிரீதா விஜயகுமார் ஆகியோர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோவுடைய ஸ்டார்ஸ்.

0: ரிச்சா பல்லட் அவர்கள் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் மற்றும் தமிழ் மொழிகள்ல கிட்டத்தட்ட 25 படங்கள் நடிச்சிருக்காங்க. லம்ஹே என்கின்ற ஹிந்தி திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் மாடலிங் துறையிலும் தடம் பதிச்சிருக்காங்க. நுவே காவாலி என்கின்ற தெலுங்கு படம் மூலம் முதன் முதலாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க ரிச்சா பல்லட். இந்த படத்துல இவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டிருக்கு. 2001 வெளியான ஷாஜகான் திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகிலும் தடம் பதிச்சாங்க ரிச்சா. இந்த படத்துல உமா மகேஸ்வரி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. நாயகன் இவர் மேல் காதல் கொள்ள, இவர் வேறொருவர் மேல் அன்பு செலுத்த, கிளைமேக்ஸ்ல உண்மை வெளிப்பட, நாயகனுக்கு மட்டும் இல்லாம நமக்குமே ட்விஸ்ட் கொடுத்த காட்சிய கண்டிப்பா ரசிகர்களால மறக்கவே முடியாது. ஷாஜகான் படத்துல வரும் பாடல்கள் எல்லாமே ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை. இப்பொழுது உங்களுக்காக ஷாஜகான் திரைப்படத்துல இருந்து நம்மளால மறக்க முடியாத ஒரு சீன் தான் வருது.
1: இந்த ட்ரெஸ் நானே செலக்ட் பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு பொருத்தமா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்க செலக்ஷன் பொருத்தமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்
2: அசோக். செலக்ஷன் எப்பவுமே மிஸ் ஆனதே இல்லை
1: அசோக். எல்லாருமே மாப்பிள்ள சைடு, பொண்ணு சைடுல நீங்க தான் இருந்து இங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்.
3: அசோக், இவ்வளவு நேரம் ராஜா டென்ஷனா இருந்தா, இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டியரா?
1: எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன் தானே? நீங்க இருக்கும்போது என்ன கவலை? எந்த பிரச்சனையும் வராது.
0: காதல் வந்துவிட்டாலே கற்பனைகளுக்கு எப்பொழுதும் பஞ்சம் இருக்காது தானே. அவளை கண்ட நொடி முதல் இவன் அடைந்த உணர்வுகளை அனைத்தையும் வார்த்தை என்னும் பூக்களால் மாலையாக கொர்த்து விட்டான். இப்படி அவன் அவளை வர்ணிப்பதன் மூலமாகவே அவள் மீது இவன் எத்தகைய காதல் கொண்டுள்ளான் என்பதை நாமும் அறிந்து கொள்வோம். அழகிற்கான அர்த்தத்தை இப்பொழுது நாம் பாடல் மூலம் தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரிச்சா பல்லோட் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்க. 2002 இயக்குனர் சரண் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் அல்லி அர்ஜுனா. இந்த படத்துல சாவித்ரி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ரிச்சா நாயகனுடைய செயல்களால அவனை பின்தொடரும் சாவித்ரி அவனுடைய குணநலங்களை தன்னுடைய செயல் மூலமாக மாற்ற முயற்சிக்க ஒரு நிலையில தன் தோழியுடைய இறப்பிற்கு நாயகன் தான் காரணம் என்பதறிந்து அதிர்ச்சி அடைறாங்க. தன் தோழியுடைய காதலுக்காக அவளின் அண்ணனிடம் போராடுபவள். அனைத்தும் நல்விதமாக செல்ல நாயகனுடைய செயல்களால தோழி மரணிக்க அதை உணர்ந்து தவிப்பவள். முடிவில் தோழியுடைய அண்ணன் நாயகனை அழிக்க முற்பட அதை தடுக்க போராடுறாங்க. மனதில் நினைப்பதை செயலாற்றும் பெண்ணாக சாவித்ரி கேரக்டர்ல பொருத்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகர் ரிச்சா பல்லோட். இந்த படத்துல வரும் சொல்வாயோ சோலே கிளி பாடல் பலருடைய ஃபேவரட் பாடல். இப்போ உங்களுக்காக சாவித்ரி உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி தான் வருது அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல இருந்து.
1: அண்ணா, நான் இப்ப சொன்னதெல்லாம் நிஷாவுக்காக தான். நான் வந்து உங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண இங்க வந்தேன்.
2: எனக்கு சம்மதம்.
0: நேசம் கொண்ட நெஞ்சும் எப்பொழுதும் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். தங்களிடம் தோன்றும் அதே உணர்வு தாங்கள் நேசிப்பவரிடமும் தோன்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கும். இவனின் உணர்வுகளுக்கு அவள் செவிசாய்த்தாளா அல்லது இன்னும் காத்திருக்கத்தான் வேண்டுமா? பதில் பாடலில் உள்ளது.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்களுக்கு செவிக்க உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை ரிச்சா பல்லோட் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 2003 வெளியான படம் காதல் கிறுக்கன். இந்த படத்துல மகா கதாபாத்திரத்துல நடிகர் பார்த்திபன் மற்றும் நடிகர் வினித் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க நடிகை ரிச்சா. சிறு வயது தோழமையை காதல் என்று நாயகன் நினைத்து பல செயல்களை செய்ய அவனுடைய நலனை மட்டுமே நினைப்பவளாக வலம் வராங்க மகா. காதலை கேட்பவனிடம் தோழமையை மட்டும் தர நினைக்கும் மகா கேரக்டர்ல அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரிச்சா பல்லோட். 2006 வெளியான உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல லலிதா கதாபாத்திரத்துல நாயகியுடைய தோழியாகவும் நாயகனுடைய உறவினராகவும் நடிச்சிருப்பாங்க நடிகை ரிச்சா பல்லோட். 2015 வெளியான யாகாவாராயினும் நாக்காக்க திரைப்படமே தமிழ நிறைவாக இவருடைய நடிப்பில் வெளியான படமாகும். 2011 ஹிமான்ஷு பஜாஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை ரிச்சா பல்லோட். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மட்டுமே. இப்போ உங்களுக்காக காதல் கிறுக்கன் திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
2: நல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாரு. அவரோட அழுகையை யாராலையும் நிறுத்த முடியாது. அவரா நிறுத்தினாதான் உண்டு. இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஹீஸ் ஓகே. சரவணனோட கேஸும் இந்த மாதிரிதான். அவருக்கு உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும்
3: டாக்டர். சின்ன வயசுல நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து பக்கத்து வீடு. எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாரு, அதனால அவர் மேல ஒரு மரியாதை. டாக்டர், நான் அவரை ஒரு குருவா தான் நினைச்சிட்டு
2: இருக்கேன். இட்ஸ் ஆல் ரைட். சரவணன் ஒரு நோயாளி, அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும்.
3: எதனால டாக்டர் இந்த நோய்?
2: உண்மையை சொல்ல போனா இது உன்னாலதான்.
1: நம்மிடம் தோன்றினாலும் அதை காணும் பொழுது மற்றவரையும் தொற்றிக்கொள்ளும். என்னவென்று யோசிக்கின்றீர்களா? அதுதான் புன்னகை. இயல்பாகவே ஒருவர் புன்னகைக்கும் பொழுது நாமும் புன்னகைப்போம். அதுவே இதயத்தை திருடியவர்கள் என்றால் நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லையே. இங்கு யாரின் புன்னகை யாரின் வசம் சென்றது என்பதை பாடல் மூலம் அறிவோமா?

0: மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி இதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 1983 நடிகர் விஜயகுமார் மற்றும் நடிகை மஞ்சுளா தம்பதியருக்கு மகளாக தமிழ்நாட்டில் பிறந்தாங்க நடிகை பிரீதா விஜயகுமார். இவர் 1998 வெளியான தர்மா திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். இந்த படத்துல நடிகர் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க நடிகை பிரீதா. நடிகை மனோரமா அவர்களுடைய வளர்ப்பு பேத்தியாக ஷர்மிளா கதாபாத்திரத்துல நாயகன் மேல் காதல் கொண்ட மங்கையாக இந்த படத்துல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. தர்மா படத்துல வரும் மனக்கும் சந்தனமே பாடல் பலருடைய ஃபேவரட் ஆகும். பிரீதா விஜயகுமார் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாள மொழிகள்ல கிட்டத்தட்ட 19 படங்கள்ல ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. இப்பொழுது உங்களுக்காக தர்மா திரைப்படத்தில் இருந்து ஷர்மிளா நாயகனிடம் உரையாடும் ஒரே உரையாடல் காட்சி வருது.
1: ஷர்மிளா, உனக்கு என்னாச்சு?
2: என்ன இதெல்லாம்?
1: உனக்கு கல்யாணம் நடக்கலன்னு உங்க பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அதனாலதான் அந்த மாப்பிளைய போட்டோலாம் அனுப்பி வச்சேன். ஏன் விசிறிஞ்ச? உனக்கு யாருமே பிடிக்கலையா?
2: ஏன் மனசுல யார் இருக்கான்னு தெரியாம நீங்களே எனக்கு மாப்பிளை பார்த்தா என்ன அர்த்தம்?
1: இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் மனசுல யாரையோ நினைச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம இருப்பாங்க. வெளியே சொல்லியிருந்தா எனக்கு வேலை மிச்சம், உங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்ப சொல்லு, உனக்கு பிடிச்சவன் யாரு? அவனையும் கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லு.
3: இதுவரைக்கும் நீங்க சொன்ன சொல்ல மீறினது இல்ல?
1: ஆமா.
3: என் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
1: உன் மனசுல யார் இருக்கா முதல்ல அதை சொல்லு.
3: என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க.
0: இவனை வீழ்த்துவதற்கு இவள் வாள் கொண்டு வர வேண்டும் என்பதில்லை, விழி ஒன்றே போதும். அப்படி அந்த காரிகையின் கண்களில் என்னதான் உள்ளதோ

0: நடிச்சிருப்பாங்க நடிகை பிரீதா. தாயால் தன்னுடைய காதலனை விட்டு பிரியும் சூழல் ஏற்பட எவ்வளவு போராடினாலும் தன்னுடைய தாய் தன் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளாததால மரணத்தை தன்னுடைய துணையாக ஏற்கும் கதாபாத்திரத்துல உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை பிரீதா. இந்த படத்துல வரும் ஞாபகம் இருக்கிறதா பாடல் என்றும் நம் ஞாபகத்தில் வலம் வரும் பாடல் அல்லவா? படையப்பா திரைப்படத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மகளாகவும் நடிகர் அபாஸ் அவர்களுக்கு காதலியாகவும் நடிச்சிருப்பாங்க அனிதா. கதாபாத்திரத்துல தந்தையின் மேல் காதல் கொண்ட மகளாகவும் அதே நேரத்துல தன்னவனை நேசிக்கும் காதலியாகவும் தன்னுடைய நடிப்பை வெகு பொருத்தமாக அனிதா கேரக்டர்ல வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை பிரீதா விஜயகுமார். இப்ப உங்களுக்காக படையப்பா திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: ரெண்டு வருஷம் தானே கொஞ்சம் படிக்கட்டுமே வசு.
2: டாடி ப்ளீஸ்.
1: வந்து வசு வந்து மேலே படிக்கட்டுமே.
2: ஆ படிக்கட்டுமே.
0: நினைவுகள் எப்பொழுதும் நமக்கு பொக்கிஷங்கள் தானே, அதுவும் உள்ளத்தை பரிமாறி கொண்டவர்களுக்கு நினைவுகள் பொக்கிஷங்களையும் கடந்தது தானே. மறக்க முடியாத நினைவுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் இவ்விருவரும் இந்த பாடலில். உங்களுக்காக பாடல் வருகின்றது சந்திப்போமா திரைப்படத்திலிருந்து.

உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 1998 வெளியான சந்திப்போமா திரைப்படத்துல நடிகர் சூர்யா அவர்களுக்கு ஜோடியாக நிலானி கதாபாத்திரத்தில்

0: நேயர்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. பொண்ணு வீட்டுக்காரன் திரைப்படத்துல இந்து என்கின்ற கதாபாத்திரத்துல அண்ணன்களுடைய செல்ல தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. கலகலப்பாக வளம் வரும் பெண்ணாகவும் அண்ணன்களின் மேல் பாசம் கொண்ட தங்கையாகவும் அதே நேரத்துல தன்னுடைய உணர்வுகளை மறைக்க போராடும் மங்கையாகவும் இந்து கதாபாத்திரத்துல பல உணர்வு குவியலை வெளிப்படுத்தியிருப்பாங்க தன்னுடைய நடிப்பின் மூலமாக. இப்பொழுது உங்களுக்காக பொண்ணு வீட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: யாரு?
1: ஏன் அண்ணன் பசங்க. அண்ணா ஜீவா, நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே.
2: எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே.
1: ஏன் அண்ணங்கிட்ட பணம் வாங்கி நீ எனக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணல?
2: இதுக்கெல்லாம் நான் எப்படி அண்ணனை கேட்க முடியும்?
1: அப்ப உனக்கும் பணம் தேவையில்ல. என்னதான் தகப்பன் சம்பாரிச்சு தன் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணாலும் மகள் சுயமா சம்பாரிச்சு அந்த வீட்டுக்கு செலவு பண்றதுதான் அவனுக்கு பெருமை. அந்த மாதிரி என்னைக்காவது நீ சுயமா சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணிருக்கிய ஜீவா? ஒரு சாக்லேட்டாவது இந்த வீட்டு குழந்தைங்களுக்கு நீ வாங்கி கொடுத்திருக்கியா? உன்னை கட்டிக்க போறவ எங்க உன்னை பிரிச்சுட்டு போயிடுவாளோன்னு நீ பயப்படுறது நியாயம்தான். அதுக்காக நான் சுயமா சம்பாதிக்க மாட்டேன், இந்த வீடு கதின்னு இருக்க பாரு, அது நியாயம் இல்ல. இதெல்லாம் நான் சொல்றேன்னு நினைக்காத ஜீவா, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் விட்டு போயிட்டா
0: வெளியான படம் காக்கை சிறகினிலே. இந்த படத்துல நடிகர் பார்த்திபன் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க காயத்ரி என்கின்ற கதாபாத்திரத்துல. பெற்றோரை இழந்து தவித்தாலும் அந்த இடத்துல இருந்து தன்னை பாதுகாக்கும் நாயகனிடம் தன்னுடைய நிலைய தெரிவிக்கிறாங்க. பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு தான் நேசித்தவனையே நாயகனுடைய துணையுடன் மணந்து கொள்றாங்க காயத்ரி. ஆத்மார்த்தமான அன்பை வழங்கும் நாயகனுக்கு அந்த அன்பை மதிக்கும் பெண்ணாக காயத்ரி கேரக்டர்ல உணர்வுகரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை பிரீதா. இந்த படத்துல வரும் நினைவு தெரிஞ்ச நாள் முதல பாடல் பலருடைய மனதை வருடிய பாடலாகும். உங்களுக்காக காங்கை சிறகினிலே திரைப்படத்தில் இருந்து காயத்ரி நாயகனுடன் உரையாடும் ஒரு காட்சி வருது.
3: சாமியோட பேரு வெள்ளச்சாமி. அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்ம காதல பத்தி அப்பா கிட்ட சொல்லுவாரு. அவர் சொன்னா அப்பா கண்டிப்பா கேப்பாரு. தினம் கோயில்ல மணி அடிக்கிற அந்த சாமி நம்ம கெட்டி மனத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாருன்னு உங்களை பத்தி தான் எழுதியிருக்கேன்.
4: அதெல்லாம் சரி, உங்க அப்பா வேற ஒரு மாப்பிள்ளை பாக்காம இருந்திருந்தாருன்னா நாளைக்கு உனக்கு டும் டும் தான். ஆனா இப்ப அவர் ஒரு மாப்பிள்ளை பாத்து வச்சிருக்காரு. அவர் மனசுல இருக்க மாப்பிள்ளை தூக்கிட்டு ஓ மனசுல இருக்க மாப்பிள்ளை பத்திரிகை அடிக்கிறதா இருந்தா நம்ம கொஞ்சம் டைம் வேணுமே.
3: ஐயோ வெள்ளச்சாமி, நீ இப்படி சொல்லிட்டா எப்படி? எங்க ரெண்டு பேரையும் நீதான் சேர்த்து வைக்கணும். உன்னதான் மலையா நம்பின்னு இருக்க.

0: சாப்பாடு காதல ஹெட்செட்டுன்னு இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 2002 வெளியான அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல நாயகியுடைய தோழியாக நிஷா கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை பிரீதா விஜயகுமார். இந்த படத்துல நாயகனால மடிந்து போகும் நிஷா கதாபாத்திரத்தை பார்க்கும் போது ரசிகர்களுடைய மனதில் பலவித உணர்வுகள் தத்தளிக்கும். இதே ஆண்டில் வெளியான புன்னகை தேசம் திரைப்படத்துல நந்தினி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க கலகலப்பாக கல்லூரி செல்லும் மாணவியாக. நடிகர் ஹம்சவர்தன் அவர்களுக்கு ஜோடியாக புன்னகை தேசம் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படமே தமிழ்ல நிறைவாக இவருடைய நடிப்பில் வெளியான திரைப்படமாகும். நடிகை பிரீதா விஜயகுமார் அவர்கள் இயக்குனர் ஹரி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள். இப்ப உங்களுக்காக புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: ரொம்ப தேங்க்ஸ். இனிமே இவ என்ன வந்து சொல்றது தேவையில்ல. இவ மனசுல நான் இருக்கேன் தெரிஞ்சு போச்சு. எனக்கு அது போதும். எனக்கு தேவை அவன் மனசு தானே தவிர அவ சொன்ன மாதிரி இல்ல.
2: சாரி நந்தினி, ஏதோ கோபத்துல நான் தெரியாம
1: பேசாதடா. இப்ப சாரி சொன்னா
2: புரிஞ்சுக்கோமா?
1: கிட்ட வராத. கணேஷ் சொல்லுங்க, நான் உங்க பக்கத்த வந்தேன்.
2: சரி, நீ கணேஷ் தான் பாக்க வந்த, புரிஞ்சுக்கோ நான் என்ன
1: பேசுறேன். சொல்ல வேண்டாம்.
2: இந்த பாரு,
1: வேண்டாம், இது சமாதானப்படுத்துற வேலை இல்ல. வேண்டாம்,
0: உறவுகளுக்கு அப்பாற்பட்ட அன்பும் உண்டு, உறவுகளுக்குள் அடங்கி நிற்கும் அன்பும் உண்டு. அன்பிற்கு பல வார்த்தைகள் உண்டு. பாசம், நேசம், காதல், தாய்மை என்று எதை வேண்டுமானாலும் அந்த வார்த்தைக்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இங்கும் பாடல் வருகின்றது. உங்களுக்காக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க காங்கை சிறகினிலே திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல நடித்த நடிகைகளான ரிச்சா பல்லோட் மற்றும் பிரீதா விஜயகுமார் ஆகியோர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். முடியாது, இயலாது, கிடைக்காது என்கின்ற வார்த்தைகளை விட்டுவிட்டால் முடியும், இயலும், கிடைக்கும் என்கின்ற வார்த்தைகளை பற்றி கொண்டால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

நேரம் ஒரு மணி 54 நிமிடம் ஏற்று நொடி ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒரு முறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குநர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி

0: புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இந்த வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண் 0413-2200-115. மற்றொரு எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நினைவூட்டுகிறோம் நேர்களே, FM ரெயின்போ புதுவை 102.8 பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கு ஏற்படும் இடுப்பெலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பராமரிப்பு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி எலும்பியல் மற்றும் முதியோர் மறுவாழ்வு சிகிச்சை பிரிவின் ஆலோசகர் பேராசிரியர் டாக்டர் ஜி சந்தோஷ்குமார் அவர்கள். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலை இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். நமது முதன்மை அலைவரிசையில் 2:15 என்றும் இணைவை 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் MS பாலஸ்வரன் லக்ஷ்மி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிலவு என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon. This is Akashwani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi inaugurates SemiCon India 2026 in New Delhi, says India's semiconductor ecosystem expanding rapidly and opening new opportunities for innovation, investment and growth. Union Minister Ashwini Vaishnav says government has set a target to support 200 startups and companies to design chips in India.

மன்னவன் வந்தானடி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியதை கேட்டீர்கள். நேரம் 2:19. நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள்.

கேட்ட பாடல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியது. நேரம் 2:23:40 இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.

நேரம் 2:27 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் என்றும் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்ட பாடல் அன்பேவா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இனி கே ஜே ஏசுதாஸ் வாணிஜெரம் பாடும் பாடல் மீனவ நண்பன் படத்திற்காக.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீதா சாரல் நிகழ்ச்சியில் எம் எஸ் பாலஸ்வரன் லக்ஷ்மி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 4 மணிக்கு வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை சங்கர் கணேஷ். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிலவு என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணி முதல் 6:10 வரை திரைசி, 6:20 மனோரஞ்சிதம்.

கர்ணன் படத்தில் இருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:41, 17:17. அடுத்த பாடல்

இசை கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எம் எஸ் பாலஸ்வரன் லட்சுமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 3:30 கேட்க தவறாதீர்கள்.

0: சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் துணைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை
1: தேன் போன்ற இனிய பாடல்கள்
0: உன்னை நாம் சந்தித்தேன் நீயாயிரத்தில் ஒருவன்
1: தேன் மழை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியின் நிலவு நிலவு என்கிற தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். இதுவரை நீங்கள் ரசித்தது என்றும் இனியவை

11:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், மயிலம் ஏடபிள்யூஎஸ் ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் ஏற்காடு, ஏற்காடு மஞ்சக்குட்டை, ஓமலூர் ஏடபிள்யூஎஸ், கிருஷ்ணகிரி ஓசூர் ஏடபிள்யூஎஸ் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும், விழுப்புரம் வல்லம், நேமூர், விருதுநகர் சாத்தூர் தலா 6 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி தளி, சேலம் டேனிஷ்பேட்டை, தருமபுரி பாலக்கோடு, பாலக்கோடு ஏஆர்ஜி தலா 5 சென்டிமீட்டரும், விழுப்புரம் கஞ்சனூர் கெடார், திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, புதுச்சேரி திருக்கண்ணூர், சேலம் தருமபுரி பிடிஓ ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை

0: திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை தர்மபுரியில் 22 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 13.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. நேற்று வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மாரத்வாடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உருவாகும் சூறாவளி சுழற்சி காரணமாக உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகளின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடாவை நோக்கி செல்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை, மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ராதா, கொஞ்சம் தண்ணி கூட. இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
2: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவாவே சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
1: அப்படியா? என்னென்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
2: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்குட்டையை பயன்படுத்தி வாய மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
1: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
2: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சப்பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும்.
1: சூப்பர் டி, வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
2: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலைய பாக்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம் டி.
1: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன் டி.
2: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. இத்துடன் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும்.
3: பாரத் மே சஹயோக், நிவேஷ், நவாச்சார் ஆர் பிரதிபாவோ கோ படாவா தேனே பர் கேந்திரித் ஹை. இஸ் அவசர் பர் ஸ்ரீ மோடி நே கஹா கி ஏக் ஓர் ஹமாரி அர்த்வ்யவஸ்தா தேஜி சே ஆகே ஜா ரஹி ஹை, வஹி தூஸ்ரி தரஃப் பாரத் பர் துன்யா கா பரோசா பி பட் ரஹா ஹை. ஸ்ரீ மோடி நே கஹா கி பாரத் கே செமீ கண்டக்டர் ஏகோ சிஸ்டம் மே தேஜி சே விஸ்தார் ஹோ ரஹா ஹை ஆர் இஸ்ஸே நவாச்சார், நிவேஷ் ததா விகாஸ் கே நயே அவசர் குல் ரஹே ஹை.
4: बीते एक दशक में भारत ने अपने ट्रांसमिशन नेटवर्क को भी एक्सपेंड किया है. साथियों, भारत में पावर इंफ्रास्ट्रक्चर का यह विस्तार हमारे सेमीकंडक्टर इकोसिस्टम के लिए भी एक बड़ी स्ट्रेंथ है. भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए.
3: प्रधानमंत्री नरेंद्र मोदी के जनसेवा के 25 वर्ष पूरे होने के उपलक्ष्य में भारतीय जनता पार्टी का महीने भर चलने वाला राष्ट्रव्यापी सेवा संकल्प अभियान आज से शुरू हो गया है. इसके पहले दिन को सेवा दिवस के रूप में मनाया जा रहा है, जिसके तहत देश भर में रक्तदान शिविर आयोजित किए गए हैं. भाजपा अध्यक्ष नितिन

நேரம் 3:15:37. அடுத்ததாக மலையாள திரைப்பட பாடல் ஒன்று. கிராமபோன் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சுஜாதா மோகன் பாடியது.

நேரம் 3:20 பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக தெலுங்கு மொழி பாடல் ஒன்று. ரகு தீக்ஷித் சந்தோஷ் ரீட்டா பாடியது சன் ஆஃப் சத்யமூர்த்தி படத்திற்காக.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் MS பாலசிரவன் லக்ஷ்மி அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். உடன் வயலின் வாசிப்பவர் நெய்வேலி பி லலிதா அவர்கள், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக கைத்தல நிறைகனி.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எம் எஸ் பாலஸ்ரவன் லட்சுமி அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ். உடன் வயலின் வாசித்தவர் நெய்வேலி பி லலிதா அவர்கள், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
2: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
1: நேரம் 4:00.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது கவிதாலயாவின் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் எடுத்துள்ளவர்கள் கிஷ்மு, இளவரசன், ராகவ், கோபி, குரு, பாலு, ரேகா, அன்னபூரணி, வித்யா, கல்யாண், கோகிலா, விசு மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு.
5: எனக்கு மேடையில் அவ்வளவா பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு நான் பேசித்தான் ஆகணும், அதனால பேசுறேன். நான் ரிட்டையர் ஆக போறேன்னு எனக்கு கடந்த 2 மாசமாவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நம்ம மேனேஜர் சார் இருக்காரு, அவர்கிட்ட நான் ரொம்ப நாளா, சார் எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கொடுங்க, ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுங்க, ஏதாவது நல்ல ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் காதலியே போட்டுக்க மாட்டார். ஆனா கடந்த 2 மாசமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா ஹெல்ப் பண்ணணுமா கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நான் ரிட்டையர் ஆகி போயிட போறேன். அதனால இப்போ ஆபீஸ் லெட்டர் அடிக்க சொன்னாலே நம்ம டைபிஸ்ட் சண்பகம் 1-30 தடவை கேட்டு 3 தடவை புடவையை பிடிச்சிட்டு ஓடினதுக்கு அப்புறம் சாயந்தரம் 5:30 10-15 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட அடிச்சு தருவா. ஆனா கடந்த 2 மாசமா என் பின்னாடியே ஓடி வந்து, சார் உங்களுக்கு ஏதாவது அபிஷியல் லெட்டர் அடிச்சு தரவா, பர்சனல் லெட்டர் அடிச்சு தரவா அப்படின்னு சொல்றா. ஏன்னா நான் ரிட்டையர் ஆக போறேன். அதனால உயிர் போறதா இருந்தா கூட 1.5 மணி நேரம் கழிச்சுதான் தண்ணி கொண்டு வந்து தருவா நம்ம பியூன் வின்சென்ட். ஆனா கடந்த 2 மாசமா செட்டிப்பானையும் கையுமா என் பின்னாடியே அலையறா, சார் தண்ணி வேணுமா தண்ணி வேணுமா.

0: ஏன்னா நான் ரிட்டையர் ஆகி போயிட போறேனே, அதனால ஒரு நிமிஷம் ஹலோ ஏன் சார் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க? உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் பேசுறேனே. ரொம்ப பேசிட்டீங்க, போதும், உட்காருங்க. ஏன் ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா? உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாதாரணமா சிரிக்க சிரிக்க பேசுற அம்பலமானோட வார்த்தைகள் இன்னைக்கு எல்லாருடைய நெஞ்சிலையும் ஈட்டியா குத்துது. இந்த மாற்றத்தை நீங்கள்லாம் இன்னைக்கு தான் பாக்குறீங்க. அவருடைய உயிர் தோழங்கிற முறையில சொல்றேன், 2-3 மாசமாவே அவருடைய பேச்சில் இந்த மாற்றத்தை நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அவர் மனசுக்குள்ள ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவர் மனசு எப்பவும் போல அதே வெள்ளதான். நாம யாரும் அவரை மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது. இப்போ நாம அம்பலவாணரோட வாழ்க்கையை அவருடைய மனைவி திருமதி காமாட்சி அம்பலவாணர்கிட்ட ஒப்படைக்கிறோம். காமாட்சி, காமாட்சி, தமிழ்சா, தமிழ்சா, இளங்கோ, அங்க இளங்கோ, இளங்கோ, வளர்மதி, வளர்மதி, எங்க என் பேர பசங்க, இங்க வாங்கடா.
1: இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தான் ராஜா.
2: காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு முக்கிய காரணமே நீ அனாதைங்கிறது தான். கண்டிப்பா எங்க வீட்டில் நீ 2 நாளைக்கு மேல தங்க முடியாது. வீட்டை விட்டு ஓடி போயிடணும்னு நினைப்பேன். அப்ப ஓடி போறதுக்கு உனக்கு ஒரு உறவுக்காரங்க வீடும் இருக்கக்கூடாது. அதனாலதான் அனாதையான உன்னை நான் காதலிச்சேன்.
3: ஏ, உங்க வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளவு மோசமா?
2: எங்க வீட்டில் இந்த சொந்தம், பந்தம், பாசம் இதெல்லாம் மருந்துக்கு கூட கிடையாது. நான் எங்க அப்பா கிட்ட பேசியே கிட்டத்தட்ட 2 மாசம் இருக்கும். என் தம்பி முகத்தை பார்த்தே 2 வாரம் இருக்கும். ஆனா நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். விதி ஏன்னு

0: நீ கேக்கல?
1: அதான் எங்க அப்பா. அப்பா, இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்.
2: எதுக்கு?
1: கல்யாணமானா அப்பா காலில் பையன் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது உலக வழக்கம்.
2: எனக்கு இந்த அப்பா பிள்ளை மருமக இந்த உறவு முறையெல்லாம் கிடையாதுன்னு உனக்கு தெரியுமே.
0: அப்பாவா ஆசீர்வாதம் பண்ணலைனாலும் ஒரு பெரியவருங்கிற முறையில் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா?
1: உள்ள போயிடலாமா?
2: ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? பேரை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லை, இந்த வீட்லேயே இருக்க போகிறேன். எப்போவாவது இருக்காவது கூப்பிட வேண்டி வந்தா என்ன பேரை வச்சு கூப்பிடணுங்கிறதுக்காக தான் கேட்டேன்.
0: நீங்க என்ன கூப்பிடவே வேண்டாம். அப்படியே கூப்பிடுறதா இருந்தாலும் மருமகளேன்னு தான் கூப்பிடணும். எனக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலையா?
1: சாரி, எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தெரியாது.
0: பரவாயில்ல.
1: தெரிஞ்சது எல்லாம் கவரிங்.
2: எனக்கு கொஞ்சம் பணச்சிக்கல். அடமான வைக்க பீரோவில் இருந்த நகைகளை மார்வாடி கடைக்கு எடுத்துட்டு போனேன். அங்கே தான் தெரிய வந்தது அது அத்தனையும் போலின்னு. கல்யாணமான புதுசில் இது நீங்கள் கிட்ட சொல்லியிருக்க வேணாம். அதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. நம்ம ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழந்தைகள் பிறந்தப்புறமும் நீ அதை சொல்லலைன்னா நீ என்ன நம்பலைன்னு தான் அர்த்தம். ஐ எம் சாரி சரஸ்வதி. உங்ககிட்ட நான் இது

0: மறக்கல. நீ என்ன மத்துக்க?
1: என்ன இருந்தாலும் உங்க அம்மா மேலதாங்க தப்பு. ரெண்டு குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் எவ்வளவு நாள் தனியா இருந்திருப்பாங்க? விஷயத்தை பக்குவமா உங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்லிருக்கலாம்ல. உங்க அம்மா உங்க அப்பாவை ஏமாத்ததான் ஏமாத்திட்டாங்க.
2: எங்க அப்பா கூட அதை மறந்துட்டாரு. ஆனா எங்க பாட்டியால தான் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் எங்க பாட்டி
3: ஏதோ பெரியத்தனத்துல இப்படி செஞ்சிட்டப்பா, என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்து.
0: ஏம்மா, உனக்கு என் பொண்டாட்டிய விட கேவலம் அந்த 15 பவுன் நகை பெருசா போச்சுல்ல, அதுக்காக அவளை உயிரோட எரிச்சிட்டேல்ல. சாரிம்மா, நீ என்ன ஏமாத்திட்ட. அத்தை, நடந்தது நடந்து போச்சு. நீங்க தான் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தணும்.
4: என்னையா சொன்னேன்? என் பொண்ண உயிரோட கொளுத்தன உங்க அம்மாவை நான் காப்பாத்தணுமா? யோ, அவ தூக்கல தொங்கின தாயா, என் பொண்ணுடைய அம்மா சாந்தி அடையும் அல்வரைக்கும் சும்மா விட மாட்டேன்.
1: அவங்களும் உங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல. அப்புறம் என்னாச்சு?
2: கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. எங்க அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் சட்டிப்பான் வரைக்கும் அடகு.

0: சொன்னேன், என் பொண்ண உயிரோட கொளுத்தின உங்க அம்மாவை நான் காப்பாத்தணுமா? யோ, அவ தூக்கில தொங்கின தாயா, என் பொண்ணுடைய ஆத்மா சாந்தியடையும். அதுவரைக்கும் சும்மா விட மாட்டேன். ஆமா,
1: அவங்களும் உங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல. அப்புறம் என்னாச்சு?
2: கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. எங்க அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் சட்டிப்பான் வரைக்கும் அடகு வச்சு கேஸ் நடத்தி எங்க அப்பாவோட அம்மாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த கேஸுக்கு முக்கிய சாட்சியே நான் தான். அன்னிலேந்து இன்னி வரைக்கும் எங்க அப்பாவுக்கு பந்தபாசம் கிடையாது, நல்ல நாள் பண்டிகை கிடையாது. அவரோட உலகமே அத்தனை கஷ்டத்திலயும் அவர் கூட இருந்த நண்பர் அம்பலவாணர் தான். பெத்த கடனுக்கு தினத்துக்கு எனக்கு 25 ரூபா பேட்டா கொடுப்பாரு, என் தம்பிக்கு 25 ரூபா பேட்டா. நாங்களே படிச்சோம், நாங்களே வளர்ந்தோம். எனக்கு வேலை கிடைச்ச முதல் மாச சம்பளத்தை கூட அவர்கிட்ட கொடுத்தேன், அது கூட அவர் வாங்க மறுத்துட்டாரு. இதை நீயே வச்சுக்க, சொந்த கால நின்னுக்க, நாளையில இருந்து அந்த 25 ரூபா பேட்டா கிடையாதுன்னுட்டாரு. உமா, இந்த வீடே இப்ப நரகமா இருக்கு, இதை நீதான் சொர்க்கமா மாத்தணும்.
1: யாரது?
2: என் தம்பியா இருக்கும்.
1: ஒரு வயசானவர தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்றதையும் அனுமதிக்க மாட்டேன். இதுதான் கடைசி தடவை. இனிமே வீட்டுக்கு 8 மணிக்குள்ள வந்துடணும், இல்லனா ரோட்ல தான் படுக்கணும். கதவை சாத்திட்டு வா.
3: அப்பா, ஒரு நிமிஷம். நமஸ்காரம். ஒரு நிமிஷம், இதை வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிறேன், கொடுத்துறாத. நமஸ்காரம் மண்டா. இதை போல 100 திருமண நாள் கொண்டாடணும். நீங்க கூலிங் கிளாஸ், கூலிங் கிளாஸ் பிரிக்கவில்ல. கூலிங் கிளாஸ் கவரை நீ வச்சுக்கோ. அதை கொடு, அதை கொடு, பிரிச்சு கொடுமா. இந்த மாதிரி நல்ல நாள் பண்டிகையில சின்னவங்க பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்றதுல பெரியவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பெரியவங்க சின்னவங்களுக்கு இந்த மாதிரி பரிசு பொருள் வாங்கி கொடுக்கறதுல சின்னவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம சௌக்கியமா?
1: சௌக்கியந்தா.
3: சந்திரசேகரங்க
1: வெளியே போயிருக்காருங்க.
3: அவர் வந்தா வீட்டு பக்கம் வர சொல்லுமா. ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்காந்து எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா எனக்கு. வருமா, அவர் வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்காரு. அவரை மறுபடியும் நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது உன் கையில தான் இருக்கு. நான் உன்னதான் மன போல நம்பி இருக்கிறேன். இதுக்கும்

0: ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாடத்துல தான் சந்தேகம்னா என்கிட்ட கேக்குறது? ஒரு வயசு பையன் கிட்ட என்ன சந்தேகம்?
1: வேற ஏதோ ஒரு வயசு பையன் கிட்ட சந்தேகம் கேட்டேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே சந்திரசேகர் மாமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் பையன் கிட்ட தானே சந்தேகம் கேட்டேன். நான் என்ன திருட்டு தனமா வாழைத்தோப்புக்குள்ளையும் தென்னந்தோப்புக்குள்ளையும் சந்தேகம் கேட்டேன். எல்லாருக்கும் தெரியற மாதிரி இதே ரோடு வழியா தான் நடந்து போனேன். அந்த வீட்டுல அவங்க அண்ணி கூட இருந்தாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் 70-80 மார்க் வாங்கிட்டு கணக்குல மட்டும் கம்மியா மார்க் வாங்க எனக்கு வெக்கமா இருந்துச்சு. வேற யாருக்கிட்டயாவது டியூஷன் வச்சுக்கிட்டா மாசம் மாசம் பணம் நம்ம தானே கட்டி ஆகணும். பண்ணது எனக்கு தப்ப தெரியல. நீங்க தான் எதோ கற்பனை பண்றீங்க.
2: அப்பா வளர்மதி நல்ல பொண்ணு, அவளை நீங்களே தப்பா நினைச்சு அசிங்கப்படுத்துறீங்க போல இருக்கு.
3: ஏன்பா நீங்க எப்படி அவளுக்கு பாடத்துல சந்தேகம் சொல்லி தர முடியும்? அந்த காலத்து பிகாம் கூட இந்த காலத்துல ஒரு 7 கிளாஸ் கணக்கு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சிலபஸ் எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு கோஜிகேஷன் காலேஜ்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட சந்தேகம் கேட்கறதோ இல்ல ஒரு பையன் பொண்ணு கிட்ட சந்தேகம் கேட்கறதோ சர்வசாதாரணமான விஷயம். இத போய் இவ்வளவு பெருசுப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்க.
4: மாமா வளர்மதி புத்திசாலி, தப்ப நடந்துக்க மாட்டா. கொஞ்சம் உள்ள வரீங்களா? இது பாருங்க, பனமரத்தடியில பாலை குடிச்சா கூட கள்ளுன்னு நினைச்சது அந்த காலம். ஆனா கள்ளியே குடிச்சா கூட பாலா இருக்கலாம்.

0: யானை நினைக்கிறது இந்த காலம்.
1: அம்மா வளர்மதி, நீ சின்ன பொண்ண, ரெண்டும் கட்டா, தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்பா பயந்துட்டேன். ஆனா இப்பதான் புரியுது, நீ ரெண்டும் கட்டா இல்ல நான் தான் ரெண்டும் கட்டா. என்ன
0: மன்னிச்சிருமா அப்பா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல
1: என்ன மன்னிச்சிருமா. நீ
2: மிஸ்டர் அம்பலவாணன், இதுல 140,000 ரூபாய்க்கு செக் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெட் ஆபீஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி மேக்ஸிமம் எஸ்கிரேஷியா கிராஜுவேட் கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன்.
1: ரொம்ப நன்றி சார்.
2: மிஸ்டர் அம்பலவாணன், உங்களுக்கு தெரியாது இல்ல, இது கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல, பிரைவேட் கம்பெனி. இங்க மாசம் மாசம் பென்ஷன் அது இதெல்லாம் கிடையாது. இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற கடைசி பணம். இதை கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா நடத்துங்க. வாழ்த்துக்கள்.
3: மிஸ்டர் அம்பலவாணன், என்னடா இப்படி சொல்றானேன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாம் சுத்த ஹம்பல். இந்த உலகமே சூரியனை சுத்தி வர்ற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் பணத்தை தான் சுத்தி சுத்தி வருவாங்க. உங்க பையில இருக்கிற இந்த 140,000 ரூபாய் பணம் எவ்வளவு நாளைக்கு உங்க பேர்ல உங்க பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு வீட்டுல ராஜ மரியாதை. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு மாடா உழைச்சிங்க, பிரதிபலனா ஆயுசு ஃபுல்லா நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் மார்கழி மாசத்துல கோயில்ல சுண்டல் விநியோகம் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சு வர்ற வட்டியை மட்டும் செலவு பண்ணுங்க, அசல் அப்படியே இருக்கணும். புரிஞ்சுதா
4: சந்திரசேகர்? இதை பத்தி எனக்கு என்ன கவலை, என் வீட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே என் பொண்டாட்டி தான். இந்த செக்கு கொண்டு போய் அப்படியே வகையில் கொடுத்துருவேன். அவன் ஏதாவது பிளான் போட்டு வச்சிருப்பா. நான் வரேன்.
3: வர்றேன்னு சொல்லாதீங்க, போறேன்னு சொல்லுங்க. நீங்க திரும்ப அடிக்கடி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இருக்காது. அதான் உலகம். ஏதோ அவன் அவன் அப்பா வீட்டு சொத்தை நீங்க எடுத்துட்டு போயிடுற மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கானுங்க. பிளாகட்ஸ், போங்க போங்க.
5: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: இதுல திருநெல்வேலி அல்வா இருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடு. இதுல 10 முழம் மல்லி பொருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ வச்சுக்க. இதை கொண்டு போய் பத்ரமா சாமி படுத்துக்கிட்டவை எல்லாருக்கும் 40,000 ரூபீஸ் செக் இருக்கு. திருநெல்வேலி அல்வா எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ சாப்பிடு. போங்க போங்க போங்க, பாட்டிக்கிட்ட வாங்கிங்க, பாட்டிக்கிட்ட வாங்கிங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ சாப்பிடு.
6: என்ன மறக்கணும் மைன சார், தனியா நின்றுட்டு இருக்கீங்க,
1: என்கிட்ட பேசாத. நீ
6: விஷயத்தை சொல்லிட்டு கோச்சுக்கங்க. மறக்கணும் மைனர் சார்,
1: மறக்கணும் மைனர் சார், அதுதான் எனக்கு கட்டவும் வரும். நான் வாழ்க்கையில கடைசியா சம்பாதிச்ச பணம் அதுல எவ்வளவு ஆசையா உனக்கு நான் திருநெல்வேலி அல்வா வாங்கி வந்தேன். அதுல ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டுக்கிட்டியா?
6: நீங்க திருநெல்வேலி அல்வா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தீங்களா?
1: பூ கூட வாங்கி வந்தனே,
6: அது தலையில இருக்கே. அல்வாங்கிறது சுகங்க, அது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன். பூங்கிறது உரிமை, அதை நான் தலையில வச்சுக்கிட்டேன்.
1: அது சரி, இருந்தாலும் அந்த திருநெல்வேலி அல்வாவில எவ்வளவு நெய் ஊத்தி எவ்வளவு நல்லா இருந்து தெரியுமா?
6: அதோட ருசியை நான் சாப்பிட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? குழந்தைங்க முகத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியாத.
1: காளமாட்டுக்கு பசுமாடு மேல ஆசை, பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி மேல ஆசை.
6: காளமாட்டை இங்கதான் இல்லாம எல்லா சமயத்திலையும் பசுவால ரசிக்க முடியாதுங்க. அதனாலதான் கண்ணுக்குட்டி மூலமா காளையை ரசிக்குது.
1: கொன்னுட்ட இதே வார்த்தையை 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நடந்திருக்கிற விஷயமே வேற. கோயில் வாசல் இதெல்லாம் பேச வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசலாமா?

0: அல்வாவா?
1: உங்களால அல்வா வாங்கிட்டு வரதான் முடியும். என்னால வீட்லயே பண்ண முடியும். யாருக்கும் தெரியாம நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் பண்ணினேன்.
0: என்ன காமாட்சி தாசிங்கம், நமக்கு மட்டுமா பண்ணின?
1: ஏன் நமக்கு மட்டும் பண்ணினா என்ன தப்பு?
0: இத்தனை வயசுக்கு மேல நமக்கு மட்டும் நீ பண்ணிருக்க கூடாது, குழந்தைகளுக்கும் சேர்த்துதான் பண்ணிருக்கணும். ஏன் காமாட்சி அழற?
1: இப்படி சொல்லுவீங்க என்னதான் எதிர்பார்த்தேன். அதான் ஆனந்த கண்ணீர்.
0: என்ன காமாட்சி சொல்ற?
1: குழந்தைங்க உங்களுக்கு வந்திருக்கிற பணத்துல கொஞ்சம் திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த பணத்துக்கு நீங்க என்ன திட்டம் போட்டிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்பாவுக்கு தனக்குன்னு தனியா எதுவுமே கிடையாது, பிடிக்கவும் பிடிக்காது. உங்களையும் உங்க எதிர்காலத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தாண்டா ஏதாவது திட்டம் போட்டிருப்பாருன்னு நான் சொன்னேன். பாத்தீங்களா, இந்த அல்வாவை கூட தனியா சாப்பிட உங்களுக்கு பிடிக்கல. உங்களை நான் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன்ல?
0: இல்ல, அந்த பணத்துக்கு நான் ஒரு திட்டம் போட்டிருப்பேன் எப்படி எதிர்பார்த்தேன்? 222 ரூபாய் சம்பளக்காரனா உன் கையை பிடிச்சேன். அன்னில இருந்து இனி வரைக்கும் நான் திட்டம் போட்டிருக்கேன். குழந்தைகளை பெத்தது நீ, படிக்க வச்சது நீ, வளர்த்தது நீ, ஆளாக்கினது நீ, கரை சேர்த்தது நீ, கல்யாணம் காட்சி பண்ணி வச்சது நீ. இப்ப நான் சோடாம அதை குடிக்க போறது குழந்தைகள், ஆனா ஓப்பனர் நீயாச்சே, சோடா எப்படி தனியா திட்டம் போடும்?
1: இல்ல, தொகை பெருசா இருக்கேன்னு பார்த்தேன்.
0: ஆனா செலவழிக்க போறது அதே பழைய பொண்டாட்டி தானே. பணம் பெருசா வந்தவன உன் புருஷன் பால் மாறிடுவான்னு நினைச்சேனே. இந்த பாரு, நீ வேணா சொல்லு, நாளைக்கே அந்த பணத்தை ஃபுல்லா டிரா பண்ணி கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன். நீ என்ன வேணா செய், எனக்கு பொறுப்பு விட்டுதுப்பா. காமாட்சி, மாப்பிள வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு 40,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னா சரி, நம்ம தமிழரச பாண்டிச்சேரியில வீடு கட்டுறதுக்கு 100,00,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்னா சரி, எனக்கு சம்மதம் தான். அதே மாதிரி இளங்கோ இந்த திண்டிவனத்துல வீடு கட்டுறதுக்கு இந்த மரக்கான வீட்டை விற்கிறதுலயும் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா
1: ஆனா என்னங்க,
0: கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டில் வயசு வந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, வளர்மதி, மறந்துட்டியா?
1: அவளும் என் வயிற்றுல பிறந்தவ தானே, மறப்பேனா? கேட்டேன், அதுக்கு குழந்தைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
2: ஏமா, அப்பா பணத்தில் மட்டும்தான் வளர்மதிக்கு கல்யாணம் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா?
3: நாங்கள் ரெண்டு பேரும் அவள் கூட பிறந்த அண்ணங்கன்றதையும் மறந்துட்டியா?
2: இதை பாருமா, அப்பாவுக்கு வந்து இருக்கிற பணத்தில் காலம் எங்களுக்கு வேணாம், போதுமா?
3: அந்த பணத்தை ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு வச்சிட சொல்லு.
4: அப்பவும் வளர்மதி கல்யாணத்தை நாங்க மூணு பேரும் எப்படி ஜாம் ஜாம் நடத்துறோம் பாரு.
0: சரி சரி சரி,

எங்க குடும்பத்துக்கு முக்கியம் முதல்ல மாப்பிள்ளை. மாப்பிள்ளை வாங்க, கலைச்செல்வி வாமா. நீங்க ஆரம்பிக்க போற பிசினஸ் ஓஹோன்னு வந்து நீங்க ஒரு பெரிய ஜிடி நாயுடு மாதிரி வரணும்னு நான் வாழ்த்துறேன். தமிழர்சா வா வா வா வா. மாமா தேவி, அப்பாவோட வீட்டுல பையன் இருக்கிறத விட பையன் கட்ட போற வீட்டுல இருந்த அப்பா அம்மா இருக்கிறதுல தான் இந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம். சீக்கிரம் வீடு கட்டணும், நாம சந்தோஷமா கிரகப்பிரவேசம் பண்றோம். குடுமா இளங்கோ வாப்பா, மரகதம் வாமா வாமா. இந்த கவர்ல இந்த வீட்டோட எல்லா ஒரிஜினல் பத்திரமும் இருக்கு. இந்த வீட்டை நீங்க யாருக்கு வேணும்னாலும் வித்துக்கலாம். அந்த பணத்தை ஃபுல்லா நீங்களே எடுத்துக்கலாம். அதை வச்சுக்கிட்டு திண்டிவனத்துல ஒரு பெருசா வீடு கட்டிக்கலாம். எங்க கையெழுத்து போட சொன்னாலும் போட நான் தயாரா இருக்கேன். இந்தாங்க இந்த பையனுமே எனக்கு தேவையில்லையா, யாருக்கு கொடுக்கலாம்? இருப்பா இருப்பா.

0: வெரி குட், நம்ம ரூம் செட்டில் ஆயிடுச்சு. தேவி, இந்த ரேஷன் கார்டு பால் கார்டெல்லாம் எங்க வைக்கிறது?
1: உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் எங்களை திட்டுவீங்க. மாமா கிட்ட கொடுங்க, அவர் பத்திரமா வச்சுப்பார்.
2: எங்கிட்ட கூடுறா, எங்கிட்ட கூடுறா. நான் தான் பொறுப்பானவனா? மருமகளே சர்டிபிகேட் கொடுத்துட்டா.
1: ஏன்னா இனிமே அவர் தானே ரேஷன் பால் எல்லாம் வாங்கணும். மாமா, இந்த ஊர்ல

0: மறந்துடாதீங்க.
1: ஆட்ட தாத்தா.
2: தாத்தாவே ஆடி போய் உட்கார்ந்துருக்கிறேன். நீ உங்க அப்பா ரூமுக்கு போமா?
3: அப்புறம் தேவி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா?
0: ஒண்ணு செய்யுங்க, அந்த ரெண்டு பேரும் எடுத்துட்டு போய் நம்ம ரூம்ல போட்டுருங்க.
3: நம்ம ரூம்லயா?
0: ஆமா, ஒண்ணு உங்க பொண்டாட்டி பேரோ, இன்னொன்னு உங்க குழந்தைங்க பேரோ. பக்கத்து வீட்லயே போட முடியும்.
3: நீ ரோட்ல போடுவியோ இல்ல சமுத்திரத்துலதான் போடுவியோ, இதெல்லாம் யார் ரூமுக்குள்ள வரக்கூடாது.
0: இப்படி சொன்னா எப்படின்னு உனக்கு தொந்தரவா இருக்குன்னா வேற எங்க போடுறது?
3: ஏ, இந்த ரூம்ல போடுறது?
0: இந்த ரூம்ல ஏற்கனவே ரெண்டு கட்டில், என்னோட டேபிள் சேர், அப்பா அம்மாவோட பீரோ பெட்டி. இதை தவிர அண்ணியோட பீரோவும் குழந்தைங்களோட பீரோவும் போட்டா அப்பாவுக்கு தொந்தரவா இருக்காதா?
3: என்னடி பேசுற? அதுக்காக நான் மைசூர் மகாராஜா பேலஸ் வாங்க முடியும்?
4: ஐயே, இதுக்கு எதுக்கு நான் சண்டை? உங்க அப்பாவும் நானும் கட்டிலேயே பிறந்து கட்டிலேயேவா வளர்ந்தோம். நான் சொல்றது கேளு, கட்டில பிரிச்சு பரண்மையில போடு. தேவி, உன் பீரோவையும் குழந்தைங்க பீரோவையும் இந்த ரூம்ல போடு. நானும் உங்க அப்பாவும் சந்தோஷமா தரையிலேயே படுத்துக்கிறோம். எங்களுக்கு எதுக்குடா கட்டில்? இப்ப எங்களுக்கு உன் சௌரியம் தான் முக்கியம். நீதான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறவன், உன் இஷ்டப்படி செய்.
3: இப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மரக்காணத்திலே யாருக்காவது வித்துட்டு வந்திருக்கலாம்.
2: என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? அந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நான் சொல்வேன், நீ வேணாம். இந்த வீட்டுல நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ற, நீ சேர்ந்து சாப்பிடலாங்கிற?
4: மாமாவும் சேர்ந்து சாப்பிடட்டும்னு மருமகளே சொல்லிட்டா.
2: சாதாரணமா அந்த வீட்டுல முடிவெல்லாம் நீ தான் எடுப்ப?
4: அது நம்ம வீடுங்க, இது பையன் வீடு, இங்க நாம முடிவெடுக்க கூடாது.
2: ஓஹோ, இப்ப எனக்கு சாப்பாடு வேணாங்கிற முடிவையாவது எடுக்கலாமா இல்லையா?
4: என்னச்சு உங்களுக்கு? எனக்கு தெரியும், கட்டில் போயிடுச்சேன்னு கோவம். அடுத்த வாரம் இளங்க வீட்டுக்கு போக போறோம், அங்க நமக்கு கட்டில் இருக்கா?
2: காமாட்சி, அண்ணன் வீட்டுல அப்பா அம்மாவுக்கு கட்டில் இருக்கு, நம்ம வீட்டுல இல்லையே, அப்பா அம்மாவுக்கு புதுசா கட்டில் வாங்கணும் அப்படின்னு இளங்கோ நினைப்பான் அப்படின்னு நான் நினைச்சேன். இளங்கோ வீட்டுலதான் கட்டில் இல்லையே, இந்த வீட்டுல கட்டில் எதுக்கு? பரண்மேலையே கிடக்கட்டும் அப்படின்னு நீ நினைச்சிட்டியா? அப்பா அம்மாவை விஐபி மாதிரி பாத்துக்கிறதா பையங்களுடைய கடமைன்னு நான் நினைச்சேன். ஆனா அகதிங்க மாதிரி இருக்கிறதா அப்பா அம்மா தலை எடுத்துன்னு நீ நினைச்சுட்ட. எனக்கு அதுக்கெல்லாம் கூட கோவம் இல்ல காமாட்சி.
4: வேற எதுக்குங்க கோவம்?
2: இந்த ரேஷன் கார்டை பாத்தியா? இத்தனை நாளா குடும்ப தலைவன் என் பேரு தானே டாப்ல போட்டிருக்கும். இப்ப இந்த ரேஷன் கார்டுல பையனுடைய பேரு டாப்ல போட்டிருக்கு. அடுத்தது அவன் பொண்டாட்டி, அதுக்கு அடுத்தது அவன் பையன், அதுக்கு அடுத்தது அவன் பொண்ணு. என் பேரு அஞ்சாவது இடத்துக்கு போயிடுச்சு. ஆபீஸ்ல என்ன ரிட்டையர் பண்ணினாங்களா, பையன் பதவி இறக்கம் பண்ணிட்டான், பேரம் பேத்தி எல்லாம் டாப்ல போயிட்டாங்க. ஆனா ஒரு சின்ன சந்தோஷம் காமாட்சி, இந்த ரேஷன் கார்டுலயும் என் பேருக்கு பின்னாடிதான் நீ வர. பாரு

0: இளங்கோ இளங்கோ மரகதா
1: வாங்க மாமா வாங்க அத்தை வாங்க ஒரு வாரம் அங்கேயும் ஒரு வாரம் இங்கேயும் தங்குறதா தானே ஒப்பந்தம் அப்படி பார்த்தா இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எல்லாம் இங்க வந்திருக்கணும் ஏன் வரல 4 மணி நேரம் லேட்
0: அதனால என்னம்மா இந்த வாரம் இங்க கூட 4 மணி நேரம் தங்குறேன் அடுத்த வாரம் 4 மணி நேரம் அங்க கட் பண்றேன்
1: வளர்மதி எங்க காலேஜுக்கு போயிருக்கா சாயங்காலம் நேரே இங்க வந்துருவா
2: வாங்க நீங்க முத முதல்ல என் வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக ஆபீஸ் கூட போகாம லீவ் போட்டு உட்கார்ந்திருக்கேன் ஏன் லேட்
1: நாங்க கிளம்ப லேட் ஆயிடுச்சா கண்ணா
0: அதென்ன நாங்க கிளம்ப லேட் ஆயிடுச்சு இவ கிளம்ப லேட் ஆயிடுச்சா காலையில இருந்து குளிச்சுக்கிட்டே இருக்கா சாயந்திரமே குளிச்சு ரெடி ஆயிட்டேன் குழந்தைகளுக்கு இந்த வாழைப்பழத்தை கொடு இந்த பொழுது போலியா நேத்தி காலையிலயே இந்த பேயம் பழத்தை வாங்கிட்டேன் அதான் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு இந்த குழந்தைக்கு இந்த பூவை கொடு
1: இந்தாமா
0: அது நான் பாண்டிச்சேரியில இருந்து பஸ்ல வந்ததுல உடம்பெல்லாம் ஒரே குலுக்கலா இருக்கு நான் என் ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்
1: என்னங்க சம்மந்தி வந்திருக்காரு
3: வாங்க சமந்தி சௌக்கியமா
0: சௌக்கியம்
3: அப்பா மரகதத்தோட அப்பா அம்மாக்கு வேற யாரும் கிடையாது அவங்க நம்ம கூடவே வந்து தங்கிட்டுமேன்னு மரகதம் சொன்னான் வயசான காலம் உடம்பு வேற சரியில்லை ஓயாம இருமிக்கிட்டு இருக்காரு இந்த ஸ்டேஜில் மாப்பிள்ளை கை விட்டுட்டாருன்னு எனக்கு கெட்ட பேர் வந்தா அது நம்ம குடும்பத்தை தானே இப்ப பாதிக்கும் நீங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டீங்க என்ன இருந்தாலும் அவங்க வேத் மனுஷங்க இல்லையா அவங்க நம்மளை தப்பா நினைக்க கூடாது இல்ல
0: வாஸ்தவம் தான்
3: பார்த்தேன் சரி நம்ம கூட தங்கிக்கிட்டோம் சொல்லிட்டேன் ஆனா ஒரு விஷயத்த கண்டிஷனா சொல்லிட்டேன் அவங்க அவங்க ரூம்லயே தான் இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் ஹாலுக்கு வந்து உங்களையோ அம்மாவையோ தொந்தரவு பண்ணக்கூடாது

0: எங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய ஹால்ல ஃப்ரீயா ஜாலியா தாராளமா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் ஐடியா போட்டேன்.
1: வாஸ்தவம் தான், ஆள் தான் பெருசா இருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஓடி பிடிச்சு கூட விளையாடலாமே.
2: நான் அன்னைக்கே சொல்லல, மாமா தப்பா நினைச்சுக்க போறாருன்னு சொன்னீங்களே. ஒரே வருஷத்துல உங்களை விட நான் மாமாவை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா?
0: இனிமே உனக்காச்சு உங்க மாமா காச்சு.
2: மாமா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரணும், சாப்பிட்டு போறீங்களா இல்ல போயிட்டு வந்து சாப்பிடுறீங்களா?
1: நான் காலையிலதாம்மா பாண்டிச்சேரியில டிஃபன் சாப்பிட்டேன், பசிக்கல எனக்கு. நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தே சாப்பிடுறேன். நீ ரேஷன் கடையும் பையன் எடுத்துட்டு வாமா போ.
2: சரி மாமா.
1: ராமேஸ்வரம் போனாலும் ரேஷன் கடை விடாது போல இருக்கேடி.
0: இனிமே இந்த வீடே பத்தி எரிஞ்சாலும் நான் வயத்திறந்து பேச மாட்டேனே.
3: புது புது அர்த்தங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா

0: போனது தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க, பேசாமலே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்லையா?
1: நான் யார் இப்ப உங்க விஷயத்துல தலையிட? காசுக்கு சாப்பாடு போடுற சமையல்காரி, அவ்வளவுதான். பரவாயில்ல, அண்ணன் சாப்பாட்ட சாப்பிட்டுட்டேன், அதுவும் அன்னி கையாலேயே சாப்பிட்டுட்டேன். இனிமே உன்னை கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கு. இங்க வா. அவளை சின்சியரா நீ லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கண் கலங்காம காப்பாத்தணும். உங்க அண்ணனை மாதிரி காப்பாத்துவியா?
0: காப்பாத்து.
1: சத்தியம் பண்ணு.
0: சத்தியமா? நீ
2: என்ன சத்தியம் பண்ண? அவன்
1: அன்னிக்கு குழந்தைக்கும் நடுவுல 1000 இருக்கும். அது ஏன் சார் உங்களுக்கு? காசு கொடுத்துட்டீங்களே, சாப்பிட்டுட்டீங்களே, சாப்பாட்டுல குத்தம் குறை எதுவும் இல்லையே. அடுத்த வேளை சாப்பாடு கரெக்ட் டைத்துக்கு ரெடியா இருக்கும்.
3: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: என்ன கமாச்சி வீடு பூட்டி இருக்கு?
5: நானும் உங்க கூட தானே வரேன்.
4: ஆமா,
5: என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? வாங்க பக்கத்து வீட்டுல போய் விசாரிக்கலாம்.
1: இந்தாங்க, மருமக எங்க போயிருக்கு?
5: வேலைக்கு போயிருக்கு.
4: ஐய, எங்க பையன் எங்க போயிருக்கான்னு கேக்கல, மருமக எங்க போயிருக்கான்னு
1: கேட்டோம். உங்க மருமகளும் தான் வேலைக்கு போயிருக்கு. இந்த புதன்கிழமையில இருந்து வேலைக்கு போதே, உங்களுக்கு தெரியாதா? என்னங்க, குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து 3:30 வருவாங்களாம், மாவு இருக்குதா, தோசை சுட்டு கொடுக்க சொன்னாங்க.
4: இந்த சாவி எப்படி? நீ நேர போய் வீட்டை தர, வீட்டுக்குள்ள நான் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நின்னு நிதானமா சவகாசமா அந்த மாட்ட விசாரிச்சுட்டு வரேன். இவ கிட்ட கத்தினா இவன் என்ன பண்ணுவா?
6: ஆபீஸ்ல இருந்து வந்து பேண்ட கூட கழட்டாம டிஃபன் சாப்பிடறேன். ஏன் வச்சுக்குது? ஹோட்டல்ல சாப்பிட்டா 3 ரூபா ஆகும். அந்த அளவுக்கு சிக்கனம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வீடு கட்ட ஆபீஸ்ல லோன் வாங்கினல, மாசம் ஆனா பிடிக்கலாமா? அம்மா, மரக்காலத்துல இருந்தப்போ கூட்டு குடும்பம், செலவு கம்மி. ஆனா இங்க தண்ணி கொடுத்தனும், செலவு ஜாஸ்தி. காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்கச்சக்கமா ஏறி போச்சு. இந்த ரிச்சா, ஸ்கூல் ஃபீஸ், அது இதுன்னு மாசம் 320 ரூபா ஆகுதுமா. தாக்கே பிடிக்க முடியல, மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டோம். இந்த படிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணது ரொம்ப வசதியா போச்சு. ஒரு இடத்துல வேலை காலி இருக்கேன்னா நைட்டோட நைட்டா பேசி முடிவு எடுத்துட்டேன், அவளை வேலைக்கு அமிச்சிட்டேன். அம்மா, அப்பா கிட்ட இந்த வீடு கட்ட கடன் வாங்கியிருந்தல, அதை மாசம் மாசம் 500 ரூபாயா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தல, அதை இப்ப கொடுக்க முடியாது போல இருக்குமா. நான் ஒன்னு செய்யறேன், இந்த ஆபீஸ் கடன் முடிஞ்ச உடனே அப்பா கடன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அது என்னமா, ஒரு 6 வருஷத்துல முடிஞ்சிடும்.
4: என்னப்பா சாப்பிட்டாச்சா? கைய கழுவியாச்சா? சந்தோஷம். கமாச்சி, காலையில இருந்து உன் பையன் ரூமுக்கு போனியா? எப்படி போக முடியும்? பையன் ரூமை பூட்டி சாவி ஆபீஸுக்குள்ள எடுத்துட்டு போயிருந்தான்.

0: அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த கிச்சனும் ஹாலும் போதும்னு அவன் முடிவெடுத்துட்டான். உன் பையன் ரூம்ல ஒரு புது டிவி இருக்கு காமாட்சி, கலர் டிவி, சாலிட் ஏர் டிவி. 3 ரூபா டிஃபன் காசு மிச்சம் பிடிக்கிறவன் 12-14,000 ரூபா கொடுத்து ஒரு டிவி வாங்கியிருக்கான். நீயும் தண்ணியை கொடுத்து கொடுத்து நானும் குடிச்சு குடிச்சு கடைசியில் எனக்கு நீரிழிவு நோய் தான் வரப்போறது. இப்போ சிரிச்சா என்ன அர்த்தம்? மாசம் 500 ரூபா பணம் கொடுத்துட்டு தான் மறுவேலை அப்படின்னு உன் பையன் சொன்னா இல்லையா? 500 ரூபா வேணாம், ஒரு 50 ரூபா கொடுக்கட்டுமே. மனசு சரியில்லை, கோயிலுக்கு போலவா?
1: காலேஜ்லேருந்து வளர்மதி வருவா, ஆஃபீஸ்லேருந்து மருமக வருவா, அவங்களுக்கு டிஃபன் பண்ணணும், எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மருமகன் என்ன சொன்னா கேட்டிங்களா?
0: என்ன சொன்னா?
2: அத்தை நான் மனசு திறந்து சொல்றேன், நீங்க மாசத்துக்கு 2 வாரம் இங்க தங்கறதுக்கு பதிலா மாசம் ஃபுல்லா இங்கே தங்கிட்டீங்கன்னா எவ்வளவு சௌகரியமா இருக்கும்.
1: நீங்க தான் எல்லாரையும் தப்பா நினைக்கிறீங்க
0: காமாட்சி. நீ உன் மருமகளுக்கு அத்தையா மட்டும் இருந்திருந்தா மாசத்துக்கு 2 வாரம் தான் இங்க தங்க சொல்லியிருப்பான். அதுவும் கடனேன் விதியேன். இப்போ 2 பேரும் வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சமயக்காரி தேவை, சம்பளம் இல்லாம என்ன மாதிரி வாட்ட சாட்டமான கூர்க்கா தேவை. அதான் மாசம் ஃபுல்லா இங்க தங்குங்கன்னு சொல்லியிருக்க.
1: போதும், தூங்குங்க.
0: நான் தூங்குறேன் காமாட்சி, ஆனா நீ எப்ப முழிச்சுக்க போற? என்ன காமாட்சி, காலையில இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மாதிரி எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் போல இருக்கு, உன்னை கண்ணாலேயே பார்க்க முடியல?
1: காலையில 9 மணிக்குள்ள 5 டிக்கெட்டுங்களை வெளியில அனுப்புறதுன்னா சும்மாவா? நீங்க என்ன குளிக்கல, சாப்பிட வேண்டாம்?
0: காலையில இருந்து எனக்கு இன்னும் காஃபியே கொடுக்கலையே காமாட்சி.
1: என்னங்க இது அக்கிரமம்?
0: எதை சொல்ற நீ?
1: விளையாடுறீங்களா? இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்ததை அதைத்தான் சொல்றேன்
0: காமாட்சி. அந்த வேலைக்காரிக்கு பெருக்கிறதுல கூட்டுறதுல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டிருந்திருக்கும். எப்படி பெருக்கிறது எப்படி கூட்டுறது அப்படின்னு நம்ம சம்மந்திக்கிட்ட சந்தேகம் கேட்டிருந்திருப்பா, அவரும் சொல்லி கொடுத்துருப்பாரு கட்டி பிடிச்சுக்கிட்டே. அதை நீ ஏன் காமால கண்ணோட பாக்குற?
1: என்னங்க நீங்க சொல்றது?
0: பனைமரத்தடியில பாலை குடிச்சாலும் அது கள்ளுதான்னு சொன்னது அந்த காலம். ஆனா கள்ளையே குடிச்சாலும் அது பாலா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு வாதாடுறது இந்த காலம்மா.
3: மா, வளர்மதிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. இந்தியன் பேங்க் சீனியர் கிளர்க். அண்ணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன், நீ என்ன பண்ணினாலும் ஓகேடானு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. முக்கியமா பையனுக்கு காரணம் வரதட்சணை வேணாமா, நாம சம்மதிச்சா அடுத்த வாரமே கோயில வச்சு தாலி கட்ட தயாரா.
0: பையனுக்கு வயசு ஆகுது
3: 38.
0: செகண்ட் இன்னிங்ஸா தேர்ட் இன்னிங்ஸா?
3: மா, இந்த நக்கல் பச்சை தான் வேணாங்கிறது. இஷ்டம் இருந்தா சரின்னு சொல்லட்டும், இல்லைன்னா வேணாம்னு சொல்லட்டும், இந்த காலத்துல சில பேருக்கு 40 வயசு தான் முதல் கல்யாணமே நடக்குது.
1: என்னடா சொல்ற?
3: 2ஆம் தரம் தான், 2 பசங்க இருக்கு, மூத்ததுக்கு 12, 2ஆவதுக்கு 10. இஷ்டம்லாம் சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேற இடம் பாக்குறேன்.
1: என்னாச்சு உங்களுக்கு, தூங்கலையா?
0: வளர்மதிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு காமாட்சி.
1: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
0: உன்னுடைய மூத்த பையன் வாங்கின பணத்தை 6 வருஷம் கழிச்சு தான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உன்னுடைய மாப்பிள வியாபாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரு, இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல. உன்னுடைய 2வது பையன் மாசம் 1ஆம் தேதி பேங்க்ல பணத்தை கட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னான். நானும் ஒவ்வொரு மாசமும் பேங்க்குக்கு போய் பாஸ்புக்கு காட்டி ஏதாவது பணம் வந்திருக்கா பணம் வந்திருக்கான்னு கேட்கறேன், பணம் வந்த பாடு இல்ல. இந்த நிலைமையில வளர்மதிக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் நீ சொல்லு. எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிடுச்சு, ஒரு 2 பசங்களும் சேர்ந்து என் குழந்தைக்கு என்னை விட கிழவனா ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்க. குழந்தை பிறந்த நாளைக்கு பேட்டும் பாலும் வாங்கி வச்சிருக்கான் அவன், அதை என்ன விட்டு தானே கொடுக்க சொல்லுவான். நான் தான் கொடுக்கணும். ஹாப்பி பர்த்டேடா கண்ணா.
4: வெறும் மொத்தம் தானா? அம்மா பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க, அப்பா வந்து பேட்டும் பாலும் வாங்கி கொடுத்தாரு, நீ ஏன் ஒண்ணு வாங்கி கொடுக்கல?
0: தாத்தா கையில பணமே இல்லையேடா கண்ணா. தாத்தா கையில இப்பதான்டா காசு இல்ல, ஆரம்ப காலத்துல தாத்தா கையில நிறைய காசு இருந்தது. உங்க அப்பா இருக்கானே, அவன் பிறக்கும் போதே ஆயுத கேஸ்ல பிறந்தவன், அதுல கொஞ்சம் பணம் செலவிஞ்சுதா? அது மட்டும் இல்லடா கண்ணா, உங்க அப்பனை பலத்து ஆளாக்கி தடுமாடு மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தேன் பாரு, அதுல கொஞ்சம் பணம் செலவிஞ்சிருத்தா? அவனை ஒரு பட்டப்படிப்பு படிக்க வச்சேன் பாரு, அதுல கொஞ்சம் பணம் செலவிஞ்சிருச்சு. அவனை வேலைக்கு சேர்க்கறதுக்கு நாய் மாதிரி அலைஞ்சேன் பாரு, அதுல கொஞ்சம் பணம் செலவிஞ்சிருச்சு. அப்புறம் அவனுக்கும்

0: உங்க அம்மாவுக்கும் அதன் பெண் செட்டு கொடுத்தாலே உங்க அம்மா அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுல கொஞ்சம் பண செலவழிஞ்சிருச்சு. அப்புறம் உங்க அப்பா இருக்கானே, அவன் ஆபீஸுக்கு போறதுக்கு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்டா, இந்த மோட்டார் சைக்கிள் நான் வாங்கி கொடுத்தேன்டா, அதுல கொஞ்சம் பண செலவழிஞ்சிருச்சு. கண்ணா இப்ப கூட இந்த வீட்டை கட்டுறதுக்கு உன் தாத்தா உங்க அப்பனுக்கு 100,000 ரூபாய் பணம் கொடுத்தேன்டா. என்ன முழிக்கிற, உன் முன்னாடி தானே கொடுத்தேன். அதனால உன் தாத்தா இன்னைக்கு பாப்பர். பாப்பர்னா தெரியுமா, பாண்டி. உங்க அப்ப, உன் சித்தப்ப, உன் அத்தை, சின்னத்த இல்ல பெரியத்த, எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை அடிச்சு மிளகா தடவி விட்டாங்க. இப்ப ஒரு கமரகட் மிட்டாய் வாங்குறதுக்கு கூட என் கையில காசு இல்லடா. ஏண்டா கண்ணா, எனக்கு அடுத்த பிறந்த நாள் ஒருவேளை வந்தா நீ ஏதாவது எனக்கு பிரசன்னம் பண்றியா?
1: அப்பா வயசாயிச்சுடா, புத்தி கூட முழுகிடும். குழந்தைங்கிட்ட என்ன பேசுறதும் கிடையாது.
0: டிசருப்பால, குழந்தையோட பிறந்த நாளைக்கு பேட்டும் பாலும் நீ வாங்கியிருக்கிற, உன் பொண்டாட்டி பென் செட் வாங்கியிருக்க, அது ரெண்டுல எதையாவது ஒன்னையாவது என்கிட்ட கொடுத்து குழந்தை கிட்ட கொடுக்க சொல்லணும்னு உனக்காவது தோணுச்சா, இல்ல உன் பொண்டாட்டிக்காவது தோணுச்சா?
2: தண்ணி குடிங்க.
0: இங்க வாடா கண்ணா, இங்க வாடா கண்ணா. என்ன, எல்லாரும் சேர்ந்து மொட்டை அடிச்சாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த மொட்டை அடிச்ச இடத்துக்கு என்ன கையக்கால கட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சது யார் தெரியுமா? உன் பாட்டிடா கண்ணா. மானம் மரியாதையே தாத்தாவுக்கு போயாச்சு, அப்புறம் மேலங்க வஸ்திரம் எதுக்கு? இந்த இதுதான் உனக்கு என் பிறந்த நாள் பரிசு.
2: இன்னைக்கு காலையில உங்க அப்பா இந்த வீட்டை கொழையடி ஆக்கிட்டாரு, எல்லாரையும் நாராசமா பேசிட்டாரு, அத்தைய மிருக மாதிரி அடிச்சிட்டாரு. உங்க அம்மா கோச்சிட்டு சின்ன வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல, ஆனா சோறு போட வேண்டியது எங்க கடமை, பண்ணி வச்சிடுறேன். உங்க அப்பா வந்ததும் அவருக்கும் போட்டு நீயும் சாப்பிடு.
3: அப்பா அம்மாக்கு உங்களுக்கும் சண்டே. அப்பா அம்மாவை நீங்க அடிச்சிட்டீங்களாப்பா? நீங்க அடிச்சிருந்த கூட அம்மா உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு சொல்லாமலாம் போக மாட்டாங்கப்பா. இதுல ஏதோ சதி இருக்கு. அம்மாவை நீங்க மிஸ்டேக் பண்ணிக்காதீங்கப்பா. ஏன்ப்பா பேசாம இருக்கீங்க? அம்மா மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா?
0: ஐயோ, எனக்கு உங்க அம்மா மேல கோவமே இல்லம்மா. என் கவலையெல்லாம் உன்னை பத்தி தான். என் பொண்டாட்டி 140,000 ரூபாய் பணத்தை கொட்ட விட்டுட்டான். ஆனா நான் 101 ரூபாய் பணத்தை திருப்பி பிடிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து.
1: எங்க போறீங்க? திண்டிவனத்துக்கு தானே? நீங்க அங்க போக வேண்டாம். இந்த வாரம் அம்மா திண்டிவனம், நீங்க பாண்டிச்சேரி. அடுத்த வாரம் அம்மா பாண்டிச்சேரி, நீங்க திண்டிவனம். இந்த ஏற்பாட்டை நானும் இளங்கவும் பேசி முடிவெடுத்துட்டோம். அட்லீஸ்ட் நீங்க 1 வருஷம் அம்மாவை பிரிஞ்சிருந்தா தான் அம்மாவோட அருமை உங்களுக்கு புரியும், எங்களோட பெருமையும் உங்க கண்ணுக்கு தெரியும்.
0: சோ என்னையும் என் பொண்டாட்டியும் 1 வருஷம் பிரிச்சு வைக்கிறதா நீயும் உன் தம்பியும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் மரோ சரித்திரா அக்ரிமெண்டா? நான் கமலஹாசன், உங்க அம்மா சரிதாவா? எங்க அன்பு நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் தேரே மேரே பீச்சு மேனு பண்ணுமா? என் பொண்டாட்டிய நான் பார்க்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எந்த நாய்க்கும் அதிகாரம் கிடையாது.
4: இப்ப நீங்க இங்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா, இல்ல ரகசியமா வந்தீங்களா?
0: பையன் கதாண்ட அப்பா அம்மாவுக்கு தெரியாம பார்க்கலையும் பீச்சிலையும் படகடிலையும் திருட்டுத்தனமா சந்திக்கணும். நான் என் பொண்டாட்டிய சந்திக்கிறதுக்கு எந்த திருட்டுத்தனமும் தேவையில்லை. காமாட்சி, தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நேர கூட நீ தாண்டினது இல்லை, இனிமேல நீ தாண்ட மாட்டே அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன் எங்கிட்ட சொல்லாம வந்த? சொல்லுமா, ஏன் எங்கிட்ட சொல்லாம வந்த? இப்ப சொல்ல போறியா இல்லையா?
4: நான் சொல்றேன், நான் தான் நீங்க இங்க இருக்கிறதா பொய்ய சொல்லி அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன்.
0: காரணம்,

0: எனக்கு உங்களையும் அம்மாவையும் பிரிக்கணும்.
1: பிரிச்சா அப்பதான் அந்த கவலை எல்லாம் அனாவசியமா மத்த விஷயத்தை நோண்ட மாட்டீங்க. சோ இந்த உலகத்துல எனக்கு உங்க அம்மா தான் முக்கியங்கிற.
0: எஸ்,
1: ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் கூட அவளோட தனியா பேச முடியாததுனாலதான் நான் பிரச்சனைகள் எல்லாம் கலப்புறேங்கிற.
0: எஸ்,
1: இந்த வயசுலயும் உங்க அப்பாவுக்கு ஒரு சுகம் தேவைப்படுதுங்கிற. வாயத்திறந்து பதில் சொல்லுண்டா, மனசுல இருக்கிறத ஓப்பன தைரியமா சொல்லு.
0: எனக்கு என்ன பயம்? எஸ் எஸ் எஸ், மீச நினைச்சாலும் உங்களுக்கு ஆசை நிறைக்கல, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை.
1: என்ன விட ஒன்பது வயசு பெரியவர் மாமனார், அவருக்கே இன்னும் ஆசை நிறைக்காததுனாலதான் தாலி கட்டின பொண்டாட்டியும் பொண்ணும் வெளியில போயிருக்கிற சமயம் ஒன்றரை படி அரிசியை கொடுத்து வீட்டுல வேலைக்காரியை செட்டப் பண்ணின. எந்த அரிசியை கொடுத்து செட்டப் பண்ணினார் தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்ச உடனே உன் பொண்டாட்டி என் கையில ரேஷன் கார்டை கொடுத்து ரேஷன் கடைக்கு அமிச்சாள. அந்த வெயில்ல கால் கெடுக்க ரெண்டு மணி நேரம் நின்னு ரேஷன் அரிசி வாங்கி வந்தேன். அந்த ரேஷன் அரிசியை கொடுத்து செட்டப் பண்ணினார். அப்பேற்பட்ட இந்த கேவலமான கழவனுக்கு தனி ரூம் கொடுத்து தலையில தாங்குற, வேளா வேளைக்கு காசு செலவழிச்சு ராஜவத்தியம் பாக்குற என்னுடைய இரண்டாவது பையனை செத்துட்டான்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
3: யார் இப்படி ஓயமா வெள்ளடிச்சுது? அடடா அத்தை, வாங்க மாமா. ஏன் வெளியில நின்றுக்கீங்க? உள்ள வாங்க.
1: வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வியாபாரம் ஆரம்பிக்க போறதா என்கிட்ட 40,000 ரூபாய் பணம் வாங்கினீங்களே, வியாபாரம் ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: அது மாமா, மாமா மரத்துல தொங்குற பலாக்காய காட்டலாம் நிலத்துல கிடக்குற கலாக்கா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். வியாபாரமும் ஆரம்பிக்க போறதில்ல, அனாவசியமா வேலையையும் ராஜினாமா பண்ண போறதில்ல.
1: அப்ப நான் கொடுத்த 40,000 ரூபாய் பணம் என்னாச்சு?
3: அது குடும்பத்துக்கு செலவெஞ்சு போச்சு மாமா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். உள்ள வாங்களேன்.
1: சோ திட்டம் தீட்டி சதி பண்ணி எல்லாருமா சேர்ந்து ஒரு கடவன் கிட்ட இருந்து கொள்ள அடிச்சிருக்கீங்கல்ல. சந்திரசேகர், நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். இந்த நடு ராத்திரியில பொண்டாட்டி பொண்ணு பொட்டி எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்க உறவுகளும் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டோம், நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? அம்பலவாணன், நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், மொத்த பணத்தையும் பேங்க்ல உங்க பேர்ல போட்டு வைங்கன்னு. அது எப்படி மொத்த பைசா பாக்கி இல்லாம மொத்தத்தை விநியோகம் பண்ணிட்டீங்க?
4: ராணி எவ்வழி ராஜா அவ்வழி.
1: ஏமா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபாய உங்க பேர்ல போட்டு வச்சிருக்கலாமே, அது எப்படி உங்களுக்கு தோணா போச்சு?
4: யாரு, என் பொண்டாட்டியா? நல்ல ஆளத்தான் பாத்தீங்களே, இவ 140,000 ரூபாய் பணத்தை மட்டுமா விநியோகம் பண்ணினா? அது கூட வாங்கிட்டு வந்தேன் திருநெல்வேலி அல்வா, அதையும் மொத்தத்தையும் விநியோகம் பண்ணி டப்பாவை கவுத்துட்டா. கர்ண பரம்பரை சீதக்காதி வாரிசு.
1: அம்மா அழாதீங்க, அழாதீங்க. இந்த காலத்துல தாயா இருந்தாலும் சரி, தாரமா இருந்தாலும் சரி, அப்பனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, துட்டு இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை.
4: கேட்டியா கேட்காத?
1: அம்மா எல்லாரையும் வச்சுக்கிட்டே தான் சொல்றேன். என்னோட இந்த வீடும் என் பேர்ல ஒரு 40,000 ரூபாய் பணம் மட்டும் பேங்க்ல இல்லைன்னா நான் செத்தா கூட தூக்கு இந்த வீட்டுல நாதி இருக்காது. அதாம்மா உலகம். இதுல 1,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவு வச்சுங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன்.
4: சந்திரசேகர், இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு இருங்க, என்னால இந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது.
1: என் பொண்டாட்டி

0: அம்மா, மாமனார், மாமியார் அத்தனை பேர் என்னை கைவிட்டுட்ட பொழுது நீங்க மட்டும் என் கூடவே இருந்தீங்களே, அந்த நன்றி கடனை மட்டும் என்னால் திருப்பி கொடுத்துட முடியுமா என்ன? அர்த்தமா?
1: இந்த வீட்டுல நான் அடி எடுத்து வச்சனாலா இவரை நான் மாமான்னு கூப்பிட அனுமதிக்கிறதில்ல, என்கிட்டயே மருமகளே இவர் அன்பு செலுத்துறதில்ல, உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இவரை சின்ன வயசுல உறவுக்காரங்க ஏமாத்திட்டதுனால, அறியாத வயசுல தெரியாம என் புருஷன் சாட்சி சொன்னதுனால, என் புருஷன் கிட்டே இவர் மகங்கிற பாசத்தை இது நாள் வரைக்கும் காட்டினதில்ல, உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இந்த வீட்டுல காஃபில இருந்து சாப்பாடு வரைக்கும் ஒவ்வொன்றதுக்கும் சில்லறை எடுத்து வச்சு கிட்டத்தட்ட இந்த வீட்டை ஒரு ஹோட்டல் ஆக்கிட்டாரு, உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இதெல்லாம் கூட நாங்க பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டோம். ஆனா நேத்திக்கு இவர் நண்பர்கிட்ட, நாங்க இங்க இருக்கிறதே இவரோட சொத்துக்காகத்தான், நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு அதுக்காகத்தான் நாங்க சுத்தி சுத்தி வரோம்னு சொன்னாரு, உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இந்த வெத்து பத்திரத்துல நானும் என் புருஷனும் கையெழுத்து போட்டிருக்கோம், இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இவரோட சொத்துல ஒரு நயா பைசா கூட எங்களுக்கு வேண்டாம், நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம்.
2: எனக்கு வேற வழி தெரியல. அப்பாவுக்கு அந்த மொத்த பணத்தையும் ஏன் கண்ணு முன்னாடியே நீங்க அத்தனை பேருக்கும் விநியோகம் பண்ண போது? அம்மா, என் பங்க, என் கல்யாண பணத்தை என் பேர்லயே பேங்க்ல போட்டுடுங்கன்னு சொல்ல அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தனை பத்தல, மக்கா இருந்துட்டேன். ஏன்னு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உங்க சொந்த வீட்டுல இருப்பீங்க, அப்பா அம்மா மட்டும் ஒரு வாரம் இங்கேயும் ஒரு வாரம் அங்கேயும் இருக்கணுமா? நான் மட்டும் ஒரு வாரம் இந்த ஊர்ல இருந்தோ ஒரு வாரம் அந்த ஊர்ல இருந்து காலேஜுக்கு போகணுமா அப்படின்னு என் கண்ணன்களை கேட்க அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தனம் பத்தல, மக்கா இருந்துட்டு. உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன பண்ண பார்த்துதானே அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு. நான் மட்டும் என்ன 38 வயசு கிழவனுக்கு ரெண்டாம் தாரமா ரெண்டு குழந்தைகளுக்கு தாயா போகணும் அப்படின்னு கேட்க அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தனம் பத்தல, மக்கா இருந்துட்டு. நீங்க அழும்போது அழாதீங்கன்னு சொல்ல கூட எனக்கு தோணல, தூங்குற மாதிரி நடிக்கத்தான் தெரிஞ்சது. அன்னைக்கு எனக்கு புத்திசாலித்தனம் பத்தல, மக்கா இருந்துட்டு. இந்த சமயத்துலதான் இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தாரு, இப்ப கூட நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கலனா வாழ்நாள் ஃபுல்லா மக்கா இருக்க வேண்டியதான். கழுத்து நீட்டு
3: வாக்காமாச்சே, வாக்காமாச்சே, குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணலாவா? கடைசி வரைக்கும் குழந்தை குட்டிகளே பத்துக்காம சந்தோஷமா இருங்க. இது பாருமா, அப்பாவையும் அம்மாவையும் உங்க கூட வச்சு காப்பாத்தணும்னு உனக்கு தோணிச்சு பாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல வந்து தங்கறதுக்கு எனக்கு தன்மான இடம் கொடுக்கல, இந்த வீட்லயே தங்குங்கன்னு சொல்றதுக்கு வருமான இடம் கொடுக்கல. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது சந்தோஷமா தனியா இருந்தா அதுவே எனக்கு போதுமா.
4: உங்க மூணு பேரையும் இங்க ஒரு முக்கியமான பஞ்சாயத்துக்காக கூப்பிட்டுருக்கேன். ஒரு பொண்ணு பஞ்சாயத்தை கூட்டி என்னோட சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி எதுவுமே வேண்டான்னு வாக்குறுதி அளிச்சு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. ஆனா என்னன்னு போட்டு கொடுத்துருக்கா? உமா ராஜசேகர். அந்த உமா ராஜசேகர்ங்கிற பேர்ல முதல்ல வர ரெண்டு எழுத்து உமா மட்டும்தானே அவளுக்கு சொந்தம், பின்னாடி வர அஞ்சு எழுத்து ராஜசேகர் என்னோட சொத்து, அவ எனக்குத்தான் சொந்தம், அவ என்னோட ஆஸ்தி, அவ என்னோட ரத்தம், அவ என் மக. அது மட்டும் வேணுமா? அந்த ராஜசேகரும் அவளுக்கு வேண்டான்னு சொல்லி இந்த வெத்து பத்திரத்துல எழுதிக்கலாமா? கேட்டு சொல்லுங்க.
1: சொந்தம் பந்தம் பாசம் எதுவுமே கிடையாதுன்னு சொன்ன மிஸ்டர் சந்திரசேகர், மிஸ்டர் ராஜசேகர் தன்னோட சொந்த மகன் ஒத்துக்கிறார்னா, கடந்த பல வருஷங்களா தந்தையோட பாசமே கிடைக்காத என் புருஷனுக்கும் என்னோட குழந்தனுக்கும் அது கிடைக்க போகுதுன்னா, அந்த சந்தோஷத்துக்காக மிஸ்டர் ராஜசேகரோட மனைவிங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்க நான் தயார்.
4: அதிர்ஷ்டா மகாலட்சுமியோ ரொம்ப பொன்னாடிய கிடைச்சிருக்கா, வந்து என் காலில் விழு, ஆசீர்வாதம் பண்றேன். மாசம் உள்ள பிள்ளைய பத்துக்கீங்க, வாங்க. படிப்பெல்லாம் நிறுத்த வேண்டாம், நல்லா இருக்க.
5: இத பாருங்க மிஸ்டர் அம்பலவாணன், உங்களை மாதிரி எத்தனையோ அப்பாக்களை நான் வாழ்க்கையில பாக்குறேன். இப்படித்தான் குழந்தைங்க மேல கேஸ் போடுன்னு சொல்லுவீங்க, பின்னாடியே வந்து கேஸை வித்ரா பண்ணுன்னு காலில் விழுந்து கெஞ்சுவீங்க.

0: அப்படி சொன்னா அதே காலில் இருக்கிறத கட்டிட்டு நீங்க நடிக்கலாம். ஒரு நடுராத்திரியில பொண்டாட்டி பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டு வாசல சோத்துக்கு போய் நிக்க வச்சுட்டாங்க சார். என்னால அதை மறக்கவே முடியாது சார். நானாவது அவருக்கு ஃப்ரெண்டு, என் பொண்டாட்டி. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். கேச போட்டுருங்க சார். காமாட்சி, பாண்டிச்சேரி, திண்டிவனம், வில்லியனூர், இந்த மூணு ஊர்ல இருந்து ஒரு பெரிய கொள்ள கூட்டமே வந்துட்டு போறா போல இருக்கு.
1: அவங்க பேர்ல கேஸ் போட்டிருக்கீங்களா?
0: ஆமா.
1: எங்கிட்ட கூட சொல்லல.
0: வாழ்க்கையில சில விஷயங்களை பொம்பளைங்க கிட்ட விடாம ஆம்பளைங்களே முடிவெடுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப லேட்டா கத்துக்கிட்டேன் காமாட்சி.
1: யாரை கேட்டு கேஸ் போட்டீங்க?
0: நான் யார கேட்கணும்? நம்மள நிர்கதியா கொண்டு வந்து நிறுத்தின அவங்களை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து நான் நிறுத்தணும். வாழ்க்கையில பிள்ளைங்க அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அப்பா. எப்ப அவங்க நம்மளை நல்லா வச்சுக்கலையோ அவங்களும் நல்லா இருக்க கூடாது.
1: அவங்க நம்மளை நல்லா வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் அம்மா.
0: அவங்க என்ன எட்டி உதச்சது இன்னும் எனக்கு வலிக்குது காமாட்சி.
1: அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்னை எட்டி உதச்சதுனால இந்த வழியே இப்ப எனக்கு தெரியலீங்க. என்னோட குழந்தைங்களுக்கு கூண்டுல ஏத்த ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். அதுவும் அப்பாவே குழந்தைங்க மேல கேஸ் போடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். முதல்ல வக்கீல பார்த்து கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க
0: காமாட்சி.
1: நான் சொன்னதை செஞ்சுட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க.
0: நீ சொல்றத பார்த்தா நான் கேச வாபஸ் வாங்கலன்னா அப்புறம் நீ என்கிட்ட பேசவே மாட்டியா?
1: என்னங்க அவங்களை கூண்டுல ஏத்ததா போறீங்களா? அவங்க கையில விளங்க மாட்டது அவங்க ஆசையா? போங்க போங்க. கேச வாபஸ் வாங்கலன்னா சாயந்தரம் எப்பொழுதுதான் பாப்பீங்க?
2: என்ன சார் முட்டை திருப்பதியா?
0: இல்ல மறக்கான அன்பு முடி திருத்தகம்.
2: அதற்கிட்ட கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம்
0: இல்ல அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். நீங்க கேச கொஞ்சம் வாபஸ் வாங்கிறீங்களா? என் பொண்டாட்டி ரொம்ப திட்டுறா சார். காமாட்சி கேச வாபஸ் வாங்கிட்டேன். என்கிட்ட பேசு காமாட்சி. அது எப்படி காமாட்சி சாயந்தரம் வந்தா நீங்க என் பொண்ணத்தை தான் பாப்பீங்கன்னு சொல்லலாமே? என்ன பாரு காமாட்சி, இப்ப நீ இல்லன்னா இந்த உலகத்துல எனக்கு வேற யார் இருக்கா? இப்ப எங்கிட்ட பேச போறியா இல்லையா? நீ என்கிட்ட பேசல, நான் உங்ககிட்ட பேச உள்ள வருவேன். நான் கேச வாபஸ் வாங்கிட்டேங்க. காமாட்சி காமாட்சி போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஓவர். பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணலாம். அம்பலவாணன், வாயை திறந்து பதில் சொல்லாம சைகை காமிச்சா என்ன அர்த்தம்? அங்கே பணமா கிடைக்கிறது வேற யாரும் இல்லை அம்பலவாணன், உங்க பொண்டாட்டி. அங்க பணமா படுத்திருக்கிறது என் பொண்டாட்டி இல்லை சந்திரசேகர், சில பிள்ளைங்களோட அம்மா. என்னைக்கு பிரசவ வலி எடுத்தவ மூத்த பிள்ளைய பத்தாளோ அன்னைக்கே என் பொண்டாட்டி செத்துருக்கிற. எனக்கு தான் இத்தனை நாளா தெரியல. இப்ப செத்துருக்கிறது சில பிள்ளைங்களோட அம்மா. என் பையங்க என்ன நடுத்தரவுல நிறுத்தின போது அவளுக்கு ஒரு ஜலதோஷம் கூட வரல. ஆனா அவ பிள்ளைங்க குண்டுல நின்றுடுவாங்களோ அப்படிங்கிற கற்பனையில அரளி வித வரைக்கும் போயிருக்கா. அவளை இன்னும் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தம் இல்லையா? அவ சில பிள்ளைங்களோட அம்மா.
3: நீங்க ஆயிரம் சொன்னாலும் நீங்க வந்து பாக்கல என்ன, அவ ஆத்மா சாந்தி அடையாது.
0: சரி சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் சுடுகாட்டுக்கு வரேன். ஆனா அந்த சுடுகாட்டுல அவன் ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருக்குமே. என் மூத்த புள்ள வந்தாச்சா, என் ரெண்டாவது புள்ள வந்தாச்சா, என் பொண்ணுங்க வந்தாச்சா, என் மாப்பிள்ளைங்க வந்தாச்சா, பேரன் பேத்தி எங்க? அப்ப இந்த கலெக்டர் ஆத்மா வென்றுமே சார். எங்க கல்யாணத்தின் போது முதலும் கடைசியுமா அந்த அம்மியில அவ காலை பிடிச்சு தூக்கி வச்சு என் வாழ்க்கையை அவகிட்ட ஒப்படைச்சேன். அந்த அம்மியை பார்த்த போது அவளுக்கு அரளிவித ஞாபகம் தான் வந்திருக்கு. ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த கனவு இந்த உலகத்துல தனியா என்ன பண்ணுவான் என் ஞாபகம் வரவே இல்லையே சார். அவ பிள்ளைங்களை அவ பாடி எடுக்க சொல்லுங்க, எனக்கு

0: சாப்பிட ஒரு அவசரம் வேலை இருக்கு.
1: இதுதான் உங்க முடிவா?
0: முடிவு இல்ல, ஆரம்பம். ஒரு 30 வருஷம் ஒரு பொம்பளைய நம்பி வெளி உலகத்தையே தெரிஞ்சுக்காம இன்னைக்கு அனாதையா தன்னந்தனியா நிக்கிற ஒரு 59 வயசு கடவுளுடைய அஸ்தமான வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பம்.
1: உங்க கம்பெனியில மறுபடியும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்க சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது கவிதாலயாவின் வரவு நல்ல உறவு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் எடுத்துள்ளவர்கள் கிஷ்மு, இளவரசன், ராகவ், கோபி, குரு, பாலு, ரேகா, அன்னபூரணி, வித்யா, கல்யாண், கோகிலா, விசு மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விசு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5 மணி, வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது நிலவு என்ற தலைப்பில் பாடல்கள். உலகில் உள்ள இயற்கையெல்லாம் நிலவிற்கு இணையாகுமா என்றால் அது கிடையாது. நிலவிற்கு ஒப்பாக பெண்ணை இப்படி வர்ணித்தாள்:

டிஎம் சௌந்தரராஜன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் உலகம் சுற்றும் வாலிபன். இரவும் உறவும் தூங்கினாலும் வானில் நிலவு தூங்குமா?

கேட்ட பாடலின் படம் குங்கும சிமிழ், ஒளித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். நேரம் 5:09:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் இடம்பெற்று கொண்டிருப்பது நிலவு என்ற தலைப்பில் பாடல்கள். நம் வீட்டு ஜன்னலிலிருந்து பார்ப்பது மரம், செடி, கொடி மட்டுமல்ல, வானத்து நிலவும் கூடத்தான்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் கேட்டது எஜமான் படப்பாடல். சித்திரை நிலவே, அத்தையின் மகளே, சென்றதை மறந்துவிடு. நிலவே, நீ ஏன் கோபம் கொள்கிறாய் என் மீது?

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது.
1: பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்டது போலீஸ்காரன் மகள் பட பாடல். இரவில் நிலவும் மலரும் பாடும், தென்றல் வீசும், வானத்தின் இருள் நீங்க வரும், நிலவு

இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

இதுவரை திரை இசை கேட்டீர்கள். நினைவுற்றுகிறோம் நேர்களே, இன்றிரவு 9:30 நாடக மலர் நிகழ்ச்சியில் உறவின் உறவே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

திரை இசை கேட்டீர்கள். நினைவுற்றுகிறோம் நேர்களே. இன்றிரவு 9:30 நாடக மலர் நிகழ்ச்சியில் உறவின் உறவே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரத்தைப் போலவே உலக அளவில் இந்தியா மீதான நம்பிக்கையும் வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதை ஒட்டி பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள 1 மாத கால சேவா சங்கல்ப் இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாணவர்களிடையே உரையாற்றினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைத்தார். உலக அளவிலான செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலில் ஒத்துழைப்பை அதிகரித்து புதுமையாக்க முயற்சிகளை தூண்டும் வகையிலும் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து துறையின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற மனிதவளத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நிலையில் உலக அளவில் இந்தியாவின் மீதான நம்பிக்கையும் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்க விழாவில் பேசுகையில் கூறினார். சவாலான உலக சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% வளர்ச்சி விகிதம் எட்டியிருப்பதையும் உலக நாடுகளில் கடன் தீர்ப்பு திறன் குறித்த ஜப்பானிய ஏஜென்சியின் பட்டியலில் இந்தியா குறித்த மதிப்பீடு உயர்த்தப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு இந்தியரும் விக்சித் பாரத் இலக்கை நோக்கி உறுதியாக உழைத்து வரும் நிலையில் இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையும் விரைவாக விரிவடைந்து வருவதால் முதலீடுகள், புதுமையாக்கம் மற்றும் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமும் சர்வதேச செமிகண்டக்டர் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள செமிகான் இந்தியா மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 300 பன்னாட்டு நிறுவனங்கள், 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதி குழுவினர் பங்கேற்றுள்ளனர். இந்த 3 நாள் மாநாட்டில் துறையின் முக்கிய போக்குகள் மற்றும் சவால்கள் குறித்த நிபுணர் உரைகள், விவாத அரங்குகள் மற்றும் சிந்தனை அரங்குகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செமிகான் இந்தியா கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் 12 மாநில அரசுகளுக்கும் மற்றும் ஸ்டார்ட் அப் துறையினருக்கும் பிரத்யேக அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. செமிகான் இந்தியா மாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: உலக அளவிலான செமிகண்டக்டர் நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு ஏற்ற நாடாக இந்தியாவை மேம்படுத்த தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். தற்போது இந்தியாவில் தயாரிக்கப்படும் கணிப்பொறி சில்லுகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கிடைக்க தொடங்கியிருப்பதையும், சூரத் மற்றும் மொஹாலியில் 2 செமிகண்டக்டர் நிறுவனங்கள் வர்த்தக ரீதியிலான உற்பத்தியை தொடங்கியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் முதல்கட்ட பணிகளுக்கு $8 பில்லியன் ஒதுக்கப்பட்ட நிலையில் 2ம் கட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் $13.5 பில்லியன் உயர்த்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், அடுத்த கட்டத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதையொட்டி பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 1 மாத கால சேவா சங்கல்ப் இயக்கத்தின் முதல் நாளான இன்று கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் இரத்த தான முகாமை தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விக்சித் பாரத் இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாகவும், நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். குஜராத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சொந்த ஊரான வாத் நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் ஆகியோர் சேவா சங்கல்ப் இயக்கத்தை தொடக்கி வைத்தனர். பாத் நகர் முதல் வாரணாசி வரையிலான விழிப்புணர்வு பைக் பேரணி ஒன்றும் தொடக்கி வைக்கப்பட்டது. நாட்டிற்கே முதலிடம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஊழல் குறித்த குற்றச்சாட்டு ஒன்று கூட இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 2023 ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 30 லட்சம் பயனாளிகள் பதிவு செய்யப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 18 விதமான பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நவீன கருவிகள், நிதி உதவிகள் மற்றும் சந்தை தொடர்புகள் வழங்கப்படுவதால் கைவினை கலைஞர்களின் உற்பத்தி திறனும் வருவாய் மற்றும் தொழில் முனைப்பு ஆற்றலும் மேம்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்தார். பின்னர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சேவா சங்கல்ப் இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கலந்துரையாடினார். திரு நரேந்திர மோடி குஜராத் பிரதமராக இருந்தபோது தாம் அவருடன் நீண்ட காலம் பணிபுரிந்த அனுபவங்களை திரு கைலாஷ்நாதன் பகிர்ந்து கொண்டார். குஜராத்தில் கிராமப்புற மின்மயம், குடிநீர் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு உட்பட திரு நரேந்திர மோடி அமல்படுத்திய பல திட்டங்கள் பின்னர் தேசிய நிலைக்கு உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். சேவா சங்கல்ப் இயக்கம் தொடர்பான பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் போது பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் தூய்மை நிலவரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
2: 2014 ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஸ்வச் பாரத் இயக்கம் நீண்டகாலமாக புறக்கணிக்கப்பட்ட துப்புரவு என்னும் பொது சுகாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான மக்கள் இயக்கமாகவே மேம்பட்டுள்ளது. 2014 ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி துடைப்பத்தை தாமே கையில் எடுத்து தூய்மைக்கு வழிகாட்டியதை தொடர்ந்து பிரதமரால் நியமிக்கப்பட்ட புகழ்பெற்ற 9 பிரமுகர்கள் தலா வேறு 9 பேரை இந்த இயக்கத்தில் ஈடுபடுத்தினர். இதைத் தொடர்ந்து சங்கிலி தொடர் போல பலர் தூய்மை பணியில் தங்களை இணைத்துக் கொண்டதால் ஸ்வச் பாரத் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியது. ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவறை கட்டப்பட்டுள்ளதால் இந்திய கிராமங்கள் திறந்த நிலை கழிப்பிடங்களே இல்லாத பகுதிகளாக மாறியுள்ளன. பெண்களின் கண்ணியமும் மேம்பட்டுள்ளது. கழிவறை விகிதம் அதிகம் உள்ள மாவட்டங்களில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் சிசு மரண விகிதம் கணிசமாக குறைந்திருப்பதையும் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. தூய்மையை பராமரிப்பதில் இந்திய நகரங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி ஒன்றை ஸ்வச் பாரத் இயக்கம் உருவாக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: இன்று தந்தை பெரியார் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் உள்ள அன்னாரின் சிலைக்கு தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அரசு கொறடா திரு AK D Arumugam, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணன்குமார், திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக, அஇஅதிமுக, பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் பொது பார்வையாளர் திரு GS பாண்டா இன்று அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்தினார். அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் அடிப்படையில் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் செலவின கட்டுப்பாட்டு நடைமுறைகளை முற்றிலுமாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பணம், மதுபானம் அல்லது பரிசுப் பொருட்களின் விநியோகம் இல்லாத முற்றிலும் நேர்மையான, சுதந்திரமான தேர்தலாக தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் சர்க்கரை நோய் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாக அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவ

0: கல்லூரி மருத்துவமனைக்கும் ரோட்டரி சங்கத்தின் மகளிர் கிளைக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்த 4 சிறப்பு மருத்துவர்கள் குழு நாளை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் உயர்தர சிறப்பு மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்க உள்ளது. காரைக்கால் பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மாஹேயில் விடுதலை போராட்ட வீரர் ஐ கே குமரன் பிறந்தநாள் பல்வேறு இடங்களில் இன்று கொண்டாடப்பட்டது. மாஹேயில் உள்ள ஐ கே குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஐ கே குமரன் புகழஞ்சலி கூட்டத்தை காந்தியவாதி கீழந்தூர் பத்மநாபன் தொடக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரத்தைப் போலவே உலக அளவில் இந்தியா மீதான நம்பிக்கையும் வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிகான் இந்தியா மாநாட்டில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதை ஒட்டி பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள ஒரு மாத கால சேவா சங்கல்ப் இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் இன்று 3 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பிரதமரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாணவர்களிடையே உரையாற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:20:25. வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன்.

நேரம் 6:31:15 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் சஞ்சய் சுப்பிரமணியம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் எந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:30 வரை பாரதத்திற்கு வாழ்த்துக்கள். ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் உறவின் உறவே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உணவும் உணர்வும் வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்க பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அஹமீது அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலில் இருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஸ்டீராய்டு கிரீம்கள் உடனடி நிவாரணம் பின்னால் பிரச்சனையா விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா. 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்கள் வாசித்துள்ள நாகசுரை இசை கேட்கலாம். வேலூர் எஸ்எம்எஸ் தரணிகுமார் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்க முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசும் மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1 சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12:00 எழுத்து முடிவு சரியா நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் முனைவர் எஸ் சந்திரா அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே சிவபிரகாசன், யு குமரகுரு, எஸ் பரமேஸ்வரி, வி எஸ் பாலதண்டாயுதம், ஏ மீனாட்சி ஆகியோர். மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12

பதுக்கு பன்னிசை மாலை தாடிப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்ப கேட்கலாம். 12:80 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 என்று மினியவை 2:35 சேர்ந்து இசைப்பாடற் பயிற்சி நிகழ்ச்சி நேபாளி மொழி பாடல் கேட்கலாம். இயற்றியவர் ருத்ரா பௌத்வால் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5 மணி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கருப்பு என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பும் தீவன மேலாண்மையும் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த முன்னோட்டம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம். இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 6:56:32. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

102.8 FM ரெயின்போ புதுவையில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:00 முதல் 8:30 வரை பாரதத்திற்கு வாழ்த்துக்கள். ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 முதல் 9:00 வரை மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM பிரேம்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 7:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 to 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் 2. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதே. தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 அலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிர்மலா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5:00 கலையோடு விளையாட நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும்

7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த முன்னோட்டம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 10 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 92.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

குழுவில் சேர சாய் விக்னேஷ் குரலில் கேட்டது சீதாராமம் பணப்பாடல். நினைவுற்றும் நேர்களே, நாளை காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஸ்டீராய்டு கிரீம்கள் உடனடி நிவாரணம் பின்னால் பிரச்சனையா விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். நெரும் 7:10:40 திரை இசை நிறைவு செய்ய வருவது சகா படப்பாடல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கிராமப் பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கிராமப் பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் இத்திட்டத்தின் செலவினங்களில் 60% ஊதியத்திற்கும் 40% கட்டுமானப் பொருட்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஹைதராபாத் போன்ற மாகாணங்களை இந்தியாவுடன் இணைப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹைதராபாத் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடும் வகையில் தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். தேசத்தின் ஒற்றுமை என்பது மாகாணங்களை இணைப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹைதராபாத் மாகாணத்தை இணைப்பதில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பங்கை திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலங்கானா ஆளுநர் திரு சிவபிரதா சுக்லா, நாட்டின் சுதந்திரத்திற்கு 13 மாதங்களுக்கு பிறகு ஹைதராபாத் மாகாணம் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகையில், நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை பேணி காப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் ஷிப்ரா ஆற்றின் படித்துறையில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டன. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டய படிப்பு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6 மாத கால பட்டய படிப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு இது கூடுதல் தகுதியாக அமையும் என்று கூறினார். தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகம் சார்பில் இந்த பட்டய படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த படிப்பில் சேர்வதற்கு தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் திறன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கனிம வளங்களை வெட்டி எடுத்தல் தொடர்பான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் அறிக்கையை டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய

0: ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 16% ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்திய ஜவுளிகளுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதை அடுத்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பூட்டானுடன் இணைந்து இருநாட்டு யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் சர்வதேச யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவர் என்று கூறினார். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள மாநில முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு டாமின் தங்கள் தச்சன்கரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோட்டயம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கே வி ரஜனீஷ் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2003 ஆம் ஆண்டு முதல் 2007 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் திரு டாமின் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 64 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நக்ஸலைட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆசிம் மண்டல் என்கிற ஆகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது புர்பா மெடினிபூர் மாவட்டத்திற்குட்பட்ட லாலத் பகுதியில் ஆசிம் மண்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலன் தொடர்பான லால்கர் போராட்டத்தில் தொடர்புடைய ஆசிம் மண்டலை பற்றி தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிம் மண்டல் கைது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நக்ஸலைட்டுகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐநாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 உறுப்பு நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றி அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று திரு அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த அமைப்புக்கான விசா கட்டுப்பாடுகளை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்தில் எழுப்பியதாக இந்த அமைப்பு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கீவ் நகரின் 10 இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 33 கட்டிடங்கள் சேதமடைந்தன. யுக்ரைனின் எரிசக்தி, தொழில், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் பிரணவ் கார்த்திக்கை வென்றார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட்

0: கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அஸ்தானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்த் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துகான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அறிவிப்புகள் வரும் முன் விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: தர்பூசணி சாகுபடி குறிப்புகள் குறித்து அறிவிப்பு. புதுவை மாநிலத்தில் கீழூர், மணப்பட்டு, பண்டசோழநல்லூர், கீழ் அக்ரஹாரம் மற்றும் காலாப்பற்று போன்ற பகுதிகளில் தரமான தர்பூசணி அதிக அளவில் பயிரிடப்படுகின்றது. ரகங்கள் சுகர் பேபி, அர்கா மானிக், அர்கா ஜோதி. வீரிய ஒட்டு ரகங்கள் அபூர்வா, ரியா, அருண், சுகர் குயின், கிரண் டூ, சுமன், பக்கீசா. மணல் கலந்த இருமண் பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. கார அமில நிலை 6-7.5 வரை இருக்க வேண்டும். பருவம் ஜனவரி, பிப்ரவரி, ஜூனிலிருந்து ஜூலை. விதையளவு ரகங்கள் 3-4 கிலோ ஹெக்டருக்கு. வீரிய ஒற்று ரகங்கள் 800 கிராமிலிருந்து 1000 கிராம் ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். விதை நேர்த்தி ட்ரேகோகர்மா விரிடி 4 கிராம், 1 கிலோ விதை சூடோமோனாஸ் 4 கிராம். 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேரழுகல் மற்றும் வாடல் நோயினை கட்டுப்படுத்தலாம். நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளி. நிலத்தை 3-4 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 3 டன் தொழு உரம் விட்டு மண்ணுடன் கலக்க செய்ய வேண்டும். பின்பு 2 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால்கள் அமைத்து உட்புறம் 1 மீட்டர் இடைவெளியில் 45 என்ற சென்டி அளவில் குழிகள் அமைக்க வேண்டும். விதைப்பு. நீர் பாய்ச்சிய பின் 1 குழியில் 2-3 விதைகளை விதைக்க வேண்டும். பாலித்தீன் மூடாக்கு 25 மைக்ரான் அளவுள்ள எல்டிபிஇ பாலித்தீன் பாய்களை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்கிகள். எத்ரல் 250 ppm, 4 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் பெண் பூக்கள் பூக்கும் திறனை அதிகப்படுத்தும். சிறப்பு செடி நிர்வாகம். கொடிகள் வளர்ந்த பின்பு 3-4 பக்க கிளைகளை விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் தரமான கொடிகள் வளர ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல திடமான காய்கள் கிடைக்கும். உர நிர்வாகம். 30 கிலோ தழைச்சத்து, 65 கிலோ மணிச்சத்து, 85 கிலோ சாம்பல் சத்து. ஹெக்டருக்கு காய்கள் காய்க்கின்ற போது காய் வெடிக்காமல் இருக்க 4x1% கலவையை கலந்து தெளிக்க வேண்டும். நீர் நிர்வாகம். கோடை காலத்திற்கு அறுவடை செய்யப்படும் பாசன பயிருக்கு சுமார் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். களை நிர்வாகம். பாலித்தீன் மூடாக்கு பயன்படுத்தாவிடில் விதைத்த 15-30 நாட்களில் களை கொத்தி கொண்டு களை எடுக்க வேண்டும். பயிர் பாதுகாப்பு. பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம். பூச்சி இழைப்பின் இமிடாக்ளோபிரிட் 1 மில்லி லிட்டரில் கலந்து தெளிக்க வேண்டும். நோய்கள் வாடல் நோய் சூடோமோனோஸ் புளோரோசன்ஸ் 4 மில்லி லிட்டர் கலந்து செடிகளை சுற்றி ஊற்றிவிட வேண்டும். மகசூல் ரகங்கள் 10-15 டன் ஹெக்டருக்கு. வீரிய ஒட்டு ரகங்கள் 25-35 டன் ஹெக்டருக்கு எடுக்கப்படும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவான்.

0: किसानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணிக்கா, கொஞ்சம் கடப்பாறை கொடுங்களே. தோட்டத்துல கொஞ்சம் வேலைங்க இருக்கு. கடப்பாறையா? அரடே, நீ கேட்கவதான் ஞாபகம் வருது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பட்டு வந்து வாங்கிட்டு போனான், திருப்பி கொடுக்கவே இல்லை. இருப்புல போய் கேட்டு வாங்கிட்டு வரேன்.
5: இருங்கக்கா, நானே போய் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்களே ஏதோ முக்கியமான கணக்கு வழக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
4: கணக்கு வழக்கெல்லாம் இல்லை பிள்ளை, உனக்கு தெரியாதா? ராம கல்யாணத்துக்கு நாலு நெருங்கிட்டே இருக்கு. பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும். கல்யாணத்துக்கு ஒரு உறவுக்காரங்களும் விட்டு போக கூடாதுல்ல. அதுக்கு தான் முத்தழகு எல்லார் பேரையும் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
5: ஓ, அப்படியா? சரி சரிக்கா. ஆமா, நேத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க போனீங்க போல, என்கிட்ட காட்டவே இல்லையேக்கா.
4: இருப்புல இங்கனதான் இருக்கு, எடுத்துட்டு வார. முத்தழகு இங்க பாரு, இந்த கலர் தான். என் மருமவளுக்கு எடுப்பா இருக்கும்ல.
5: அக்கா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல கலரு, அப்படியே தக்காளி பழ கலர்ல இருக்குது.
4: முத்தழகு, இந்த டிசைன் எப்படி இருக்கு பாரு. முத்தழகு, அட உன்னதான் புள்ள, என்னாச்சு?
5: என்னக்கா, என்ன கேட்டீங்க?
4: சரியா போச்சு போ. என்ன, அதுக்குள்ள வேற உலகத்துக்கு போயிட்டியா என்ன?
5: ஆமாங்க்கா, இந்த புடவையை பார்த்ததும் இதை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த பட்டு நூல் எங்கேருந்து வருது, இப்படி பல கற்பனைக்குள்ளேயே போயிட்டேங்க்கா நான்.
4: இதில் கற்பனை என்ன இருக்கு பிள்ள? மல்பெரி இலைய பட்டுப்புழு சாப்பிட்டு வளருது. அந்த பட்டுப்புழுலேருந்து பட்டு நூல் எடுத்து புடவை நெய்கிறாங்க, அம்புடு தானே?
5: அக்கா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது பட்டு உற்பத்தி மட்டும்தான். ஆனால் அதில் தெரியாத பல தகவல்களும் இருக்குது.
4: என்ன முத்தழகு சொல்ற?
5: ஆமாங்க்கா, நீங்க முதல்ல இதை கேளுங்க.
4: என்ன விவரம், அது சொல்லு.
5: மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பத்தி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கங்களை நாம இப்ப கேட்போம்.
6: பட்டுங்கிறது பெண்களுக்கு மிக மிக மிக விருப்பமான ஒரு ஆடை. பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு மயங்காத, அதற்கு உடன்படாத பெண்களே இருக்க முடியாது. நியாயமானது தான், ஆண்கள் கூட பட்டு வேஷ்டி கட்டிக்கிறோம் எப்பயாவது நாளும் கிழமையில். அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு விழா காலங்களில் அது மாதிரி இருக்கும். என்னுடைய கேள்வி, இந்த மல்பரியை சாப்பிட்டு வளரக்கூடிய இந்த பட்டு புழு இருக்கே, அது வந்து

0: பட்டு நூல் இதுக்கு மட்டும்தான் பயன்படுதா, அதுவே போதுமானது நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படின்னு தெரில. இதனுடைய மாறுபட்ட பயன்பாடுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக எடுத்து சொல்லலாம்.
1: மிக அருமையான கேள்வி. பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பிரிக்கவே முடியாது, நம்ம கலாச்சாரத்தோடைய கலந்த விஷயங்கள். ஒன்று வந்து சில்க், இன்னொன்று மில்க்.
0: சில்க்கு மில்க்
1: பிறக்கிற காலத்துலேருந்து கடைசி காலம் வரையும் ரெண்டுமே வரும், நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் வெகுஜன மத்தியில் பட்டு அப்படின்னாலே எல்லாமே ஆடைக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி பட்டு உற்பத்திக்கு பயன்படும் அந்த மல்பரி செடி மற்றும் அந்த பட்டு புழு ஆடைக்கு மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் ஆகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் வெகுஜன மக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த உரையாடலில் பட்டு ஆடைக்கு சம்பந்தமில்லாத மற்ற பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கலாம். இப்போது பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் மொத்தம் நாலு விதமான பட்டு இருக்குங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மல்பரி, தசார், ஈரி மற்றும் மூகா. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, குறிப்பிட்ட சில இடங்களில் கேரளாவில் மல்பரி பட்டுப்புழுவை தான் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா இந்த தசர், ஈரி, பியூகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில், குறிப்பாக நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அஸ்ஸாம் அந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து மல்பரி தான் நம்ம பயிர் பண்ணி அந்த மல்பரி பட்டுனோட தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மல்பரி பட்டுப்புழுவை நம்ம வளர்க்குறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று மல்பரி இலை வேணும், இன்னொன்று பட்டுப்புழு வேணும். இப்போ இந்த ரெண்டுமே ஆடைக்கு மட்டும் பயன்படாமல் மற்ற எல்லாவற்றுக்கும் பயன்படுது. முதல்ல நான் வந்து மல்பரி செடி எந்த மாதிரி பலன்களை தருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மல்பரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்ல வெப்ப பிரதேசங்களில் நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதை வந்து முசுக்கொட்டை செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஒரு பார்ட்டாக வருவோம், இலை, பழம், அப்புறம் வந்து அந்த தண்டு, எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும் பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இலையில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இயற்கையாகவே இந்த இலையில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மல்பரி இலையில் தான் குறிப்பாக ஜப்பானியர்கள் காலம் காலமாக டீ போட்டு குடிக்கிறாங்க. நம்ம தேயிலையை பயன்படுத்தி டீ போட்டு குடிக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மல்பரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் தான் வந்து அவங்க தேயிலை இந்த மாதிரி இதை தேநீர் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் இதோட விழிப்புணர்வு மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்தியாவில் கூட இந்த ப்ராடக்ட், அதாவது மல்பரி இலையில் தயாரிக்கப்படும் இந்த இலையில் வந்து அதிக புரதச்சத்து மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம செல்கள் வயசாகாமல், ஏஜிங்னு சொல்லுவாங்க, வயசாகாமல் இளமையாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லை வந்து சீக்கிரமாக சாகாமல் அந்த உடல் கோளாறுகள் உற்பத்தி உண்டு பண்ணுற இந்த அஜீரணம், இந்த ஹார்ட் ப்ராப்ளம், இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு இது வந்து இந்த தேநீர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு இது பப்ளிகேஷன்ஸ்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு புது தகவல், இதை வந்து மக்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன்.
0: இது தவிர வேறங்க சார்,
1: இது மட்டும் இல்லாமல் இப்போது மல்பரி பழங்கள், அதாவது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானப்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா மாம்பழத்தை, அதுபோல் இது வந்து உடலுக்கு அவ்வளவு நன்மை செய்யக்கூடிய, நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ஆனால் நம்ம இதை யாரும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதில்லை. இந்த பழங்கள்லேயும் அதிக அளவு வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த பழங்களில் நம்ம பார்த்திங்கன்னா ஜூஸு, வைனு, ஸ்குவாஷு இது எல்லாமே நம்ம தயாரிக்கலாம். மேலும் மறுபடி இப்போ நீங்கள் இலையும் பழத்தையும் தான் பற்றி சொல்லியிருக்கோம், மற்றபடி அந்த மரத்தோட பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
0: பட்டை,
1: அந்த பட்டையில் வந்து புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மற்றும் இருதய நோய் சம்பந்தமான, அதாவது ஹை பிபியை குறைக்கக்கூடிய இந்த ரெண்டும் அற்புதமான மருந்துகள் அந்த பட்டையில் இருக்குது. இந்த பட்டையையும் எடுத்து நம்ம டிகாக்ஷன் மாதிரி பண்ணி குடித்தோம்னா இந்த பிபி கண்ட்ரோலுக்கு, அதே போல் செத்து போன செல்களை உயிர்ப்பிக்கும் தன்மை இதில் நேச்சுரலாக இருக்குது.

0: இந்த கேன்சருக்கும் இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும்னு இப்போ ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி அதை ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்டையும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டைக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம அந்த ட்ரங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அந்த
1: பகுதி
0: தண்டு பகுதி, தண்டு பகுதினா மரம், அது மரம் நம்ம நல்ல ஹார்டாக இருக்கும். இந்த மரத்தை கொண்டு கிரிக்கெட் பேட்டை தயாரித்து தான் உலகம் பூரா சப்ளை பண்ணுறாங்க காஷ்மீர் பக்கம்லாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பெரி கிரிக்கெட் பேட்டு ரொம்ப விலை அதிகம், ரொம்ப ரொம்ப பாப்புலர் கூட. நமக்கு தெரியும் வில்லா வுட்டில் தயாரிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மல்பெரி வுட்டில் தயாரிக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பெரி அந்த வுட்டு வந்து கிரிக்கெட் மட்டை மற்றும் கூடைகள் பின்னுவதற்கும் பயன்படுது. அந்த சின்ன குச்சியில் கூடையும் பின்னலாம். அந்த அளவுக்கு மூங்கில் போல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் இருக்கிறதுனால அந்த பட்டைகளும் சரி அந்த தண்டு பகுதியும் சரி இந்த இதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேறு பகுதியை கூட இதையும் வந்து மருந்தாக பயன்படுத்தி இவங்க சைனாவில் இது எல்லாருமே வந்து இந்த அஜீரணத்துக்கு மற்றபடி இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் கூட வந்தாலும் வரும். ஏன்னா இப்போ வந்து உலகமயமாக்கல் வந்துருச்சு விற்பனை, அதனால் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கேயே நாங்கள் கிடைக்கும். இது முக்கியமாக இது மூலம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இது சார்ந்த தொழில்களை நம்ம உருவாக்குறதில் நம்ம சிந்திக்கலாம். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு நல்ல, இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா இவங்களுக்கான வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கான நல்ல எதிர்காலம் இருக்குது.
1: மல்பெரி வளர்த்து பட்டுப்புழு வளர்க்குறோம், பட்டு பூச்சி பட்டு கூடு அதுலேருந்து அந்த சில்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிது. அந்த கக்கூன்லேருந்து கிடைக்குங்களா?
0: ஆமாம், கூட்டு பட்டு கூடுலேருந்து அந்த நூலை எடுக்கிறோம்.
1: எடுக்கிறோம், நூலை எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த கக்கூன் அது என்ன, அது வேஸ்ட்டு தானுங்களா?
0: அதாவது இப்போ உங்கள் கேள்விகளில் வந்து இன்றைக்கி நம்மளோட நோக்கமே வந்து பட்டு ஆடைக்கு நூல் எடுக்கிறத தவிர மற்ற பயன்கள் என்னென்னு தான். இருந்தாலும் நீங்கள் நூல் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதோடய பயன்பாடு என்னென்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், அந்த நூல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பட்டுப்பூச்சி முட்டையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து கூடு கட்டுற வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்லேயே அதுக்குலேருந்து நிறைய விஷயங்கள் இப்போ பயன்படுத்தலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பட்டு புழு வந்து ஒரு மூணு பருவத்தை எடுத்துக்குவோம். ஒன்று முட்டை பருவம், ஒன்று புழு பருவம், இன்னொன்று கூட்டு பருவம். மூணு பருவமாக பிரிச்சுக்குவோம். இந்த முட்டையை நம்ம என்ன பண்ணுறது ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ உங்களுக்கு தெரியும், முட்டை வந்து பட்டுப்புழு முட்டை வந்து ஒரு கடுகு அளவு தான் இருக்கும். கடுகு விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை பெருங்கடுகு அளவு தான் இருக்கும். இப்போது இந்த பட்டுப்பூச்சி முட்டையை நம்ம பொதுவாக பட்டுப்புழு பொறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், பட்டுப்புழு வளர்க்குறோம். இது இல்லாமல் இப்போ கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
1: முட்டை ஒட்டுண்ணி
0: தயாரிக்கிறாங்க இல்லையா. அதே போல் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற அந்த கார்சைரா அப்படிங்கிற ஒரு முட்டையிலேருந்து தான் அதை உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த முட்டையை விட இந்த பட்டுப்பூச்சியோட முட்டை ரொம்ப தரமாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ஒரு ஒரு முட்டையிலேருந்து அதிகமான அளவுக்கு பாரசைட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு ஆராய்ச்சி கட்டுரையில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முட்டையிலேருந்து பொறிஞ்சு வருது புழு.
1: புழு,
0: இந்த புழுவை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது இந்த புழுவை வந்து இது வந்து 100% வெஜிடேரியன் இது, அதனால் இதை சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாராலையும் இதை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி. ஸோ இப்போ இதில் புழு பருவத்தில் அது கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு எச்சில் சுரக்கும். அதாவது என்னென்னா கூடு கட்டி முடித்து அந்த கூட்டிலேருந்து வெளியே வரும்போது அது ஒரு எச்சில் சுரக்கும். அந்த எச்சிலில் வந்து செராபெப்டிடேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைமை இப்போது உலகம் பூரா ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாத நோய்க்கு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ப்ராடக்ட்டு அமெரிக்காவில் தயார் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கே வருது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாருமே செயற்கையான மருந்துகளை தான் சாப்பிட்றோம். இது வந்து ஒரு இயற்கையான முடக்குவாத வலி நிவாரணி, நான் ஸ்டீராய்டு இல்லாத ஒரு வலி நிவாரணி. இப்போ உங்களோட விஷயத்துக்கு வரேன். பட்டு கூடெல்லாம் நூல் எடுத்துடுறோம். நூல் எடுத்த பிறகு உள்ளுக்குள்ளே வந்து கூட்டுப்புழு இருக்கும், பியூப்பான்னு. இந்த பியூப்பா வந்து ஒரு அருமையான ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். இப்போ சமீபத்தில் போன வருடம் சிங்கப்பூரில் இந்த பட்டு கூடு புழுவை உணவுப் பொருளாக அங்கீகரித்து அவங்க அரசாங்க அறிக்கையில் வெளியிட்டாங்க.
1: ஸோ
0: கூட்டுப்புழுவை நீங்கள் யார் வேணாலும், இப்போ நம்ம பட்டுப்புழுவை வளர்த்துட்டோம், பட்டுப்புழுவை வளர்த்துட்டு நூல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், அதை சுடுதண்ணியில் போட்டு அந்த நூலை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டுப்புழுவை தூக்கி போடுவாங்க. அது மாசு பண்ணுறதை விட அது வேஸ்ட்டாகவும் போகுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் தரக்கூடிய பொருளாக அதை யாரும் பார்க்குறதில்ல. இப்போது நிறைய நாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூர்லெல்லாம் இதை வந்து உணவுப் பொருளாக ஆக்கிருச்சு, எவ்வளோ வேணாலும் அவங்க வாங்கி

0: தயாராக இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு தொழில் முனைவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற அந்த கணினி, கைபேசி எல்லாத்துலேயுமே அந்த மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மதர் போர்டுக்கு கீழே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, கைட்டீனில் தான். அந்த கைட்டீனும் இந்த கூட்டுப்புழுவில் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வளர்ந்த கண்ட்ரி அமெரிக்கா அல்லது சைனா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் பயன்படுத்திகிட்ருக்காங்க. நமக்கு இன்னும் அதுக்கான விழிப்புணர்வு வரல. ஸோ இந்த நேரத்தில் அதை பற்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உணவாகவும் இது பயன்படுத்து, அதே நேரத்தில் இதுலேருந்து எடுக்கிற அந்த கைட்டின்கிற பொருள் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் மின்னணு துறையிலையும் பயன்படுது. இப்போது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் நூலை எடுத்தாச்சு, பட்டு நூல் அப்படிங்கிறது செரிசின் ஃபைப்ராயின்னு ரெண்டு புரோட்டீன் கலந்தது. இந்த செரிசின்ங்கிறது தண்ணியில் கரைஞ்சிடும், ஃபைப்ராயின் தான் நீங்கள் பார்க்குற நூல். இந்த நூலை நம்ம ஆடைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த செரிசினை வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஃபேஸ் க்ரீமு, ஹேண்ட் க்ரீமு, இதிலெல்லாம் செரிசின் இருக்குது. ஏன்னா செரிசின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏஜிங், இந்த பிம்பிள்ஸு, இந்த ஓட்டைகள் இது இதுக்கெல்லாம் சீர்திருத்தறதுக்காக இந்த செரிசினை தான் வந்து முக்கியமான ஒரு மூலப்பொருளாக எல்லா கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் கூட இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து சில்க்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆடை எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்க்கு நூல், பட்டு நூலில் நம்ம இந்த காதணிகள், வளையல்கள் அதெல்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. குறிப்பாக வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம சுய உதவி குழுக்கள் இருக்குது, மகளிர் குழுக்கள் இருக்குது, இவங்கள்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தயார் பண்ணி வீட்டிலேருந்து இதை தயார் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை, பண்ணாங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லட் ப்ரூஃப் கோட்டு கூட இதில் தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அதிக ஸ்டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால புல்லட்டு வந்து தொலைந்து உள்ளே போகாது. புல்லட் ப்ரூஃப் கோட்டு, நம்ம பேராச்சூட்டு இதெல்லாம் வந்து இதில் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற த்ரெட் இருக்கு இல்லையா, சுவிச்சர்ஸ்னு சொல்லுவோம், அந்த சுவிச்சர்ஸ் கூட இந்த சில்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட சிந்தட்டிக்கை விட இது வந்து உடலுக்கு எந்த உபாதைகளையும் ரியாக்ஷன்ஸ் அலர்ஜி ஏற்படுத்தாத ஒரு பொருள். அதனால் இதுலேருந்து சுவிச்சர்ஸும் தயாரிக்கிறாங்க இந்த பட்டு நூல்லேருந்து.
1: மல்பரி வளர்த்து பட்டு பூச்சி வளர்க்குறது பட்டு நூல், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், அது லாபம் அதிகமா? அதை விட்டுட்டுங்க, மற்ற உபயோகங்கள்னு நிறைய சொல்லிட்டீங்க, இது வளர்க்குறது இது இதுலேருந்து கிடைக்கிற லாபம் அதிகமா? எதை வளர்த்தா எதை தின்னா பித்தம் தெளின்னு சொல்லுவாங்க.
0: என்னன்னு கேட்டிங்கன்னா இக்னோரன்ஸ் இஸ் த கிளிம்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஸோ தெரிஞ்சிட்டா என்ன ஆகிடும்னா, எதுக்கான ஒரு இது ஆரம்பமாகதோ அதுலேருந்து வேறு வழிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டு வளர்ப்பில் உலகத்திலே நம்பர் ஒன்னாக இருந்தவங்க ஜப்பான் தான். ஏன் ஜப்பான் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க அதை வந்து பட்டு புழு வளர்ப்பை தான் விட்டாங்களே, செரிகல்ச்சரில் வேறு இப்போ மெம்பரேனு, அவங்க அந்த டெக்னாலஜிக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியாவும் டெக்னாலஜிக்கெலாம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பைரிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு வளையத்துக்குள்ளே இது பட்டு வளர்க்குறது அப்படி தான் வைக்கக்கூடாது. அதோடய பயன்களை நம்ம சொல்லணும், யாருக்கு எது வந்து செய்ய வசதிகள் இருக்குதோ. இப்போ சில பேருக்கு வந்து அந்த தொழில் முனைவோருக்கான அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அதுக்கான இட வசதி சில பேர்கிட்ட இடங்கள் இருக்காது, நில வசதி இருக்காது, அப்போ இவங்கள்ட்ட அந்த டெக்னாலஜி பயன்படுத்துறதுக்கான படிப்பு இருக்கும், அவங்களாம் இதை பயன்படுத்தலாம். ஸோ அதனால் அதோடய பயன்பாடுகள் என்னென்னு நம்ம எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டா மக்கள் அவங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: மகனே உன் சாமர்த்தியம்.
0: ஆமாம்,
1: உங்களை தொடர்பு உள்ளவங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: என்னுடைய கைபேசி எண் வந்து 92 45 45 40 19 19
1: 04. இந்த பட்டுப்பூச்சி பட்டுப்புழு வளர்ப்பு இதனுடைய மாற்று பயன்பாடுகள் பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்டால் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க.
0: கண்டிப்பாக எந்த நேரமும் எங்களை தொடர்பு கொண்டு இதற்கான கேள்விகள் தான் என்னிட கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான வழிமுறைகளை சொல்லணுமோ கண்டிப்பாக சொல்வேன்.
2: என்ன மருதானிக்கா, மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பற்றி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கங்களை கொடுத்தாங்க. கேட்டியாக்கா?
3: முத்தழகு, இந்த விவரங்களை கேட்டு நான் உண்மையாகவே வியந்து போயிட்டேன் புள்ள.
2: ஆமாக்கா, நமக்கெல்லாம் பட்டுப்பூச்சிலேருந்து பட்டு தயாரிக்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பட்டுப்புழு சாப்பிட்ற மல்பெரி தாவரத்திலேயே இம்புட்டு பயன் இருக்குன்னு

0: இப்பதான் தெரியுது.
1: ஆமா முத்தழகு, மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லாம தொழில் வாய்ப்புகளும் இருக்குன்னு இப்பதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நாம நல்ல வழியில பயன்படுத்திக்கணும்.
0: சரியா சொன்னீங்க அக்கா. அடுத்ததாவும் ஒரு விவரம் இருக்கு, அதையும் கேளுங்க.
1: அது என்ன விவரம்?
0: வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. அதையும் கேட்போம்.
2: வேளாண் காடுகள், வேளாண் காடுகளை ஏன் நாம் செய்ய வேண்டும்? அதாவது 1988 அவருடைய வனக்கொள்கையின்படி ஒவ்வொரு விவசாயியும் அவர்களுடைய தேவைக்கான மரங்களையும் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்களையும் அவர்களை பூர்த்தி செய்யக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் வனப்பரப்பு 33 விழுக்காடு இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருப்பதோ 25.17 விழுக்காடு தான். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் 24.47 விழுக்காடு தான் உள்ளது. மீதமுள்ள பரப்பளவை நாம் வேளாண் காடுகள் மூலமாகத்தான் இதை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது வேளாண் காடுகள்னா ஆங்கிலத்தில் அகுரஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். அகுரஃபாரஸ்ட் என்றால் என்ன? அதாவது ஒரு நிலத்தில் மரங்கள், பயிர்கள், சில நேரங்களில் கால்நடைகள் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து வளர்ப்பது. இது மண்வளத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரவும் சுற்றுச்சூழலை காக்கவும் உதவுகிறது. இப்பொழுது காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு உயர்வு போன்ற காரணங்களால் விவசாயம் சவாலாக மாறியுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் மர வளர்ப்பு இணைந்த விவசாயம் ஒரு நல்ல தீர்வாக உள்ளது. எந்த மரங்களை எப்பொழுது வளர்க்கலாம்? தமிழ்நாட்டில் தேக்கு, மலைவேம்பு, தமிழில் மீலியடுபே என்று சொல்வார்கள், சவுண்டல் என்ற சூபாபுல், சந்தனம், மூங்கில் போன்ற மரங்கள் அதிக வருமானம் தரக்கூடியவை. இவற்றின் நிலத்தின் தன்மை மற்றும் நீர் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். அதாவது நீண்ட நாள் மரங்கள், மீடியம் மரங்கள், குறைந்த கால அறுவடை மரங்கள். நீண்ட கால மரங்கள் என்று சொல்ல போனால் தேக்கு, சந்தனம், மகாகனி, ரோஸ்வுட்டு, டாமரன், வேங்கை இவைகள் எல்லாம் நீண்ட காலத்தில் அறுவடை செய்யலாம். மீடியம் காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, கடம்பு, நீம் இவற்றையெல்லாம். குறைந்த காலத்தில் அறுவடைக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, சவுக்கு, தைலம், இளவம்பஞ்சு, சிசு இவற்றையெல்லாம் சொல்லலாம். மரங்களுடன் என்ன பயிர்களை வளர்க்கலாம்? முதல் சில ஆண்டுகளில் மரங்களுக்கு இடையில் நிலக்கடலை, துவரை, கம்பு, சோளம், காய்கறிகள் போன்ற இடைநிலை பயிர்களை பயிரிடலாம். இதனால் ஆண்டுதோறும் வருமானமும் கிடைக்கும். அதாவது இந்த பயிர்கள் ஒவ்வொரு மரத்திற்கும் நாம் எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். குறுகிய கால மரம் என்றால் குறுகிய இடைவெளி விட வேண்டும். நீண்ட கால மரங்கள் என்றால் நீண்ட கால அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் அதிகமாக இடைவெளி இட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வேளாண் காடுகளில் நிறைய வகைகள் உள்ளன. சில்விகல்ச்சர் சொல்லுவோம். இதில் மரங்கள் மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக தேக்கு, மலைவேம்பு, யூக்கலிப்டஸ் போன்ற மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இதன் பயன்கள் மரவளம் கிடைக்கும், நீண்ட கால வருமானம், மண் அரிப்பை தடுக்கிறது. இது இல்லாமல் அக்ரி சில்விகல்ச்சர், வேளாண் சில்விகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இதில் மரங்களும் பயிர்களும் சேர்த்து வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் தென்னை மரங்களுக்கு இடையில் வாழை, கொக்கோ, மாமர தோட்டத்தில் காய்கறிகள், மலர்கள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இதன் நன்மைகள் இரட்டை வருமானம், நிலத்தின் முழு பயன்பாடு, வெப்பத்தை குறைத்து ஈரப்பதம் பாதுகாக்கிறது. மரங்களுடன் தீவன பயிர்கள், ஆங்கிலத்தில் சில்வர் பாஸ்டரல் என்று கூறுவார்கள். இதில் மரங்களுடன் கால்நடைகளுக்கான பசும்புல் வளர்க்கப்படுகிறது. உதாரணம் சூபபுல், மரங்களுடன் மேய்ச்சல் புல். பயன்கள் கால்நடைகளுக்கு தீவனம், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்பாடு. தீவனத்திற்கு தேவைப்படும் மரங்களான கிளரி செடியா, வேங்கை, ஆச்சா, கருவேல், சவுண்டல், ஈட்டி மரம், கொடுக்காப்புளி, மல்பெரி, முருங்கை, மலைவேம்பு இவற்றை பயிரிட்டு கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயத்தில் காடுகளின் பரப்பளவையும் உயர்த்தி கொள்ளலாம். அதாவது தொடர்ந்து வருமானம் நம்ம விவசாய மக்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த முறையாகும். பயன்கள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்படுகின்றன. மரங்களுடன் தோட்டக்கலை பயிர்களையும் ஒரு அமைப்பாக வளர்க்கலாம். இதில் பயிர்கள், பழமரங்கள், மர வகைகள் இவற்றை நம்மிடம் எவ்வளவு தண்ணீர் வசதி உள்ளதோ, நிலப்பரப்பு உள்ளதோ அதை பொறுத்து பயிர்களையும் மர பயிர்களையும் சேர்த்து வளர்த்துக் கொள்ளலாம். மூன்றும் ஒன்றாக வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் மாமரம், மிளகாய், தேக்கு. இவற்றில் மாமரம் தோப்பாகவும், மாமரத்துக்கு இடையில் மிளகாயும், வேலையை சுற்றியும் அதாவது பவுண்டரியிலிருந்து தேக்கும் வளர்த்துக் கொள்ளலாம். இது சிறு நிலத்தாருக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டும்

0: இல்லாமல் இப்பொழுது பரவலாக பேசக்கூடிய மல்டி பங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட், அதாவது பல அடுக்கு பல பயன்கள் கொண்ட வேளாண் காடுகள் முறை. ஒரே நிலத்தில் வெவ்வேறு உயரம் மற்றும் வளர்ச்சி தன்மை கொண்ட மரங்கள், பயிர்கள், காய்கறிகள், சில சமயம் கால்நடைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வளர்ப்பதே பல அடுக்கு வேளாண் வன அமைப்பு ஆகும். இது இயற்கை காடுகளைப் போல செயல்படும் ஒரு விவசாய முறை. ஏனென்றால் அனைத்து வகையான செடிகள், புதர்கள், மரங்கள் ஒன்றிணைந்து ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் வீட்டு தேவைகளுக்காக வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக மேலடுக்கு தேங்காய் தென்னை மரமும் மாமரமும், நடு அடுக்கு பல வகைகள் அதாவது வாழை மிளகு, கீழடுக்கு கிரவுண்ட் கோர்ன் சொல்லக்கூடிய மஞ்சள் இஞ்சி கீரைகள் மற்றும் பல வகைகள். இவ்வாறு ஒவ்வொரு அடுக்கும் சூரிய ஒளி, நீர், மண், ஊட்டச்சத்து ஆகியவற்றை முழுமையாக அந்த இடத்தில் உள்ள அனைத்து வகையான ரிசோர்ஸ்களையும் நாம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் நிலையான வருமானம் அதாவது சஸ்டைனபிள் இன்கம் சொல்லுவோம். ஒரே பயிரை நம்பாமல் பல பயிர்கள் மூலம் ஆண்டு முழுவதும் வருமானம் கிடைக்கும். மண் வளம் அதிகரிப்பு, மர இலைகள் விழுந்து இயற்கை உரமாக மாறுகின்றன. நீர் சேமிப்பு, மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் தங்குகிறது. இவை தமிழ்நாட்டில் ஏற்ற மாதிரிகள் என்னவென்றால் தென்னை, கொக்கோ இதனுடன் வாழை மரத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். சில சமயம் மாமரம், சோளம் இவற்றுடன் பசுந்தீவனத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் அதிகமாக மரங்களை நடுதல். குறிப்பாக நமக்கு உள்ள விவசாய நிலங்களில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு மரங்களை நட அறிவுறுத்தப்படுகிறது. இவற்றில் ஒவ்வொரு மரத்தை பொறுத்து இடைவெளி மாறும். தோட்டமாக வளர்க்கப்பட்டால் 12 அடி என்ற முறையிலும், வரப்போரங்களில் 10 அடிக்கு 10 அடி என்ற முறையிலும் வளர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் பயன்படுத்தப்படும் முறைகள் என்னவென்றால் அதிகமாக மரங்கள் நடுதல், மின்சார சேமிப்பு, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இவற்றின் மூலமும் கார்பன் கிரெடிட்டை நாம் குறைத்துக் கொள்ள முடியும். இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. ஒரு மரம் நட்டால் ஒரு உயிரை காப்போம் என்பது போல வேளாண் காடுகள் பயிரிட்டு ஒவ்வொரு விவசாயம் மேலும் வளம் பெற நமது தாழ்மையான வேண்டுகோள்.
1: என்ன மருதானியக்கா, வேளாண் காடுகள் பத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு வளமான வாழ்க்கைய கொடுக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் மரம் வளர்க்கணும்னு ரொம்ப அருமையா சொன்னாரு முத்தழகு. இப்ப புரியுது நீ எதுக்கு கடப்பாரை கேட்டன்னு. மரம் நடந்தன போற
1: பரவாயில்லையே மருதானியக்கா, கண்டுபிடிச்சிட்டீங்களே.
2: நீ மட்டும்தான் மரம் நடுவியா என்ன? நானும் பாரு, என் கிட்ட இருக்கிற இடத்துல மர வகையில நட்டு பசுமையான வேளாண் காடுகளை உருவாக்குறேன்.
1: அக்கா, அது எனக்கும் தானே சந்தோஷம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை, உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேர்களே, சில நொடிகளில் சியர் ஃபார் பாரத். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Program Cheer for Bharat.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த முன்னோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ரோஜா மலரே படத்திற்காக வந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல். நினைவிட்டுகிறோம் நேர்களே, நாளை பகல் ஒரு மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்த்துறை தலைவர் டாக்டர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நேரம் 8:42:28. திரை இசையில் அடுத்து

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், மக்களவைத் தலைவர், மாநிலங்களவை துணைத் தலைவர் உள்ளிட்ட பலருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். சாதாரண மக்களுக்கு சேவை புரிவதற்கான தமது உறுதிப்பாடு தொடர்ந்து நீடிப்பதாகவும், நாட்டு மக்களுக்கு இயன்ற எல்லா வகையிலும் அதிகாரம் அளிக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லி யஷோ பூமியில் 5வது செமிகான் இந்தியா மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடக்கி வைத்தார். இந்திய பொருளாதாரம் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நிலையில் உலக அளவில் இந்தியாவின் மீதான நம்பிக்கையும் அதிகரித்து வருவதாக விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பயணத்திற்கான நிதி வசதிகள் என்பது குறித்து மத்திய நிதி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாடு புதுடெல்லியில் நாளை தொடங்குகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும், மாநில நிதி அமைச்சர்கள் மற்றும் நிதித்துறை செயலர்களும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடக்கியுள்ளார். புதுப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்திற்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் சென்றனர். திமுக வேட்பாளர் திரு விநாயகத்திற்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காரைக்கால் நகராட்சி நிர்வாகம் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து காரைக்கால் பகுதிக்கு உட்பட்ட 17 நகராட்சி வார்டுகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் 1 மாத கால தூய்மை பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தன்னார்வ அடிப்படையில் இதில் பங்கேற்க விரும்புவோர் 8220798842 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையே இன்று டெல்லியில் நடைபெறும் 3வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடும் இந்திய அணி சற்று முன்வரை 16.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனையடுத்து 9:15 ஸ்பாட்லைட். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 9:30 நாடகமலர். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
2: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the

0: உடம்ப கவனிச்சுக்கிறதே இல்லையோ. அப்புறம் பொண்ணு மஞ்சு, மஞ்சு எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா?
1: நல்லா இருக்கா. நீங்க இங்க எப்படி?
0: நானும் ஒரு வாரமா இங்கதான் இருக்கேன். பிரியாவோட வீடு கிரகப்பிரவேசம். பிரியா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல?
1: தெரியும் தெரியும். உங்க தங்கச்சி லலிதாவோட பொண்ணு.
0: அப்படியே தான் இருக்க ராஜினி. நீ சாப்பிட்டியா? அவ்வளோ எதாவது வேணுமா வாங்கிட்டு வரனே?
1: வேண்டாம் மனோ, வேண்டாம். எல்லாம் இருக்கு. உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க. மஞ்சு சந்தோஷமா இருக்காளா? நீ சொல்ல மாட்டியா? நீ
1: மஞ்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அஸ்வின் அதான் மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு. அதனால
0: அதனால நான் நான் அப்படி உன்னை பார்த்துக்கலையே ராஜி.
1: மனோ என்ன என்ன சொல்றீங்க நீங்க?
0: சாரி சாரி ராஜி, உங்ககிட்ட அதுவும் இப்போ போய் கேட்டிருக்க கூடாது. கொஞ்சம் மடத்தனமாக பேசிட்டேன். ஸோ சாரிம்மா சாரி.
1: மனோ நீங்கள் சாரி கேட்கணும். அழகாக போயிட்டு இருந்த பயணத்தில் பாதியில் வேண்டான்னு இறங்கினவ நான் தான்.
0: சிக்னல் போட்டாச்சு, ஏறிக்கோ ஏறிக்கோ. டேக் கேர் ராஜி.
1: நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க மனோ.

0: என்னங்க? ஏங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இங்க பாருங்க, நம்ம ராஜு வந்திருக்கா.
1: என்னது, ராஜு வந்திருக்காளா?
0: ஆமா.
1: மறுபடியும் ஏன் இங்க வந்தா? இப்ப என்ன அவளுக்கு, மாப்பிள வரலையா?
0: ஆமா, மாப்பிளையா மாப்பிள, அவர் எதுக்கு இங்க வர்றாரு? பாவம், அங்க இருக்கவே பிடிக்கலமான்னு வந்து ஒரே அழுக. எவ்வளவு வசதியான இடம்லாம் வந்தது, ராணி மாதிரி இருக்க வேண்டியவ, என்னமோ உலகத்திலே இல்லாத மாப்பிள மாதிரி இவ தானே அவளை தேடிட்டு போனா. நீங்களும் நல்ல பையனு அவளுக்காக பறிஞ்சு பேசுனீங்க. இப்ப பாருங்க, இங்க இருந்த வரைக்கும் அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணியாவது வந்திருக்குமா? ஆசை ஆசையா வளர்த்து அருமை தெரியாத இடத்துல கொடுத்துட்ட.
1: சும்மா இருக்கியா? அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவ மனசுக்கு பிடிச்சவளோட கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்க ராஜிய? ராஜி, ராஜி, என்னம்மா என்னது? நீ சின்ன குழந்தை கிடையாது, படித்த பொண்ணு, இப்படி எதுக்கு எடுத்தாலும் இங்கே ஓடி வந்துடக்கூடாது. போன வாரம் தானம்மா வந்துட்டு போனேன்.
0: ஏன் ஏன் என்னாச்சு? போன வாரம் வந்தா என்ன, இப்போ வரக்கூடாதா?
1: நீ பேசாத,
0: நீங்க பேசாம இருங்க,
1: பேசாம இரு.
0: இது அவ வீடு, அவ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். மனசுக்கு கஷ்டம்னா இங்கே தானே வரணும்.
1: கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா? ராஜி, என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லு.
2: இல்லப்பா, ஒரு புடவை வாங்கிட்டு வந்தாரு எனக்காக, எனக்குன்னு தான் சொன்னாரு. அவரோட தங்கச்சி நல்லா இருக்குன்னு சொன்னதும் அப்படியே அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டாருப்பா.
0: டப்பாவி,
2: அவளும் பேசாம வாங்கிக்கிட்டா. அவங்க அம்மாவும் பேசாம இருக்காங்கப்பா.
0: பாத்தீங்களா?
2: அப்போ என்னை விட அவங்க தானே முக்கியம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தானே நீங்க முதலிடம் தரணும் அப்படின்னு கேட்டேன்ப்பா. அதுக்கு ரொம்ப கோபமா பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, அதனாலதான் நான் வந்துட்டேன்.
1: இருமா இருமா, அதான் ராஜி, ரொம்ப தப்புமா தப்பு. அந்த பொண்ணு ஆசையா கேட்டதும் நீயே அந்த புடவை கொடுத்துருக்கணுமா. ஒரே பொண்ணா செல்லமா வளர்ந்துட்ட, புடவை தானம்மா. அப்புறம் அதே மாதிரி உனக்கு எடுத்துடலாம்னு மாப்பிள்ள நினைச்சிருப்பாரு.
0: ஆமா ஆமா, அப்படியெல்லாம் உடனே இன்னொரு புடவைலாம் எடுக்கிறதுக்கு வசதி எல்லாம் அங்கே கிடையாது தெரியுமா? இதை பாருங்க, வீட்டுக்கு லோனு, வண்டிக்கு லோன் கட்டணும், இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை அங்கே இருக்கு.
1: இங்க பாருமா ராஜி, தங்கச்சி ஆசையா கேட்டா எந்த அண்ணனா இருந்தாலும் இதைத்தாம செஞ்சிருப்பாங்க. வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு இதெல்லாம் கோவப்பட்டா என்னமா இருக்கு? ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ராஜி இதெல்லாம். இதை வச்சு மாப்பிள்ளைய அவர் கூட உன் வாழ்க்கையை இடப்படாதம்மா. அந்த அளவு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே ஊர்னாலும் இப்படி ஓடி ஓடி வரக்கூடாதுமா. நீ இப்ப ரெஸ்ட் எடு, நானே மாப்பிள்ளை விட்டு கூட்டு போறேன்.
3: மனோகர், ராஜி என்கிட்ட பேசுனா நிறைய விஷயங்கள்ல இன்னும் குழந்தை மாதிரி தான் பிடிவாதம் பிடிக்கிறா. அதுவும் உங்க அன்பு, அதை யாருக்கும் பங்கு போட அவ தயாராகவே இல்லை. நான் லவ் பண்ண மனோவா இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றா.
4: சரிதாமேனா, ஆனால் காதலும் கல்யாணம் ஆகி நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் வேற வேற அப்படிங்கிற புரிதல் அவளுக்கு இல்லை பார்த்தீங்களா? எடுத்து சொன்னா கூட கேட்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லை, பாசமே இல்லை அப்படின்னு சொல்றவள நான் என்ன பண்றது? இப்போ பாருங்க, குழந்தை வரப்போகுது, வேலையை விட்டுட்டு அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு அங்கே தான் இருக்கிறா. அவங்க கூட பேசக்கூட முடியல. சாரி மீனா, நீங்கள் ராஜிக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன். எங்கள் அம்மாவும் லலிதாவும் அவளை எதுவுமே சொல்கிறதில்ல, வேலை கூட செய்ய விடுறதில்ல. ஆனால் இவ அவங்க கிட்ட பேசுகிறதே இல்லை, எப்போவும் அவள் ரூம்குள்ளேயே தான் இருக்கிறா. மாறிடுவா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம்.
3: நிச்சயமாக உங்கள் அன்பு அவளை மாற்றிடும். எங்கிட்டையும் சொன்னா அவங்க நல்லவங்க தான், எனக்கு தான் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அவளோட உலகத்தில் இன்னும் அவளும் நீங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. இப்பதான் இன்னும் ஒரு ஆளும் புது வரவா வரப்போகுதே, குழந்தை வந்ததும் எல்லாம் சரியாயிரும் மனோகர்.
4: நானும் அந்த நம்பிக்கையோட தான் போறேன்.
1: ஒரு வயசு முடிஞ்சு போச்சு, இன்னும் ரெண்டு பேரையும் கொண்டு விடலைன்னா என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனில் பேசினாலும் இப்பெல்லாம் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு. ராஜி, நீ சரின்னா நாளைக்கே உன்னையும் குழந்தையும் மாப்பிள்ளை வீட்டில் விட்டு வந்துடுறேன்.
0: ஏங்க, அவன் எப்படிங்க சரின்னு சொல்லுவா? முதல்ல தனி வீட்டை பாருங்க, அப்புறம் அனுப்புறோன்னு நான் தான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேனே.
1: என்னது
0: விட்டுட்டு
2: குழந்தைன்னு மட்டும் தான் இருக்கணும், அதுக்குதான் நான் ஆசைப்படுறேன்.
0: அப்படி சொல்லி என் தங்கம்,
2: அவங்க அம்மாவை அவரு எப்ப வேணாலும் போய் பாத்துக்கட்டும்பா.
0: அதானே
1: என்ன பண்ண சொல்றீங்க? நிம்மதி இல்லாம போச்சு போங்க ராஜி.
0: ஆமா,
1: நீ உலகம் புரியாம பேசுற. இது மாதிரிலாம் பொறுப்பான பையன் நாங்க பாத்துருந்தா கூட கிடைச்சிருக்காதுமா. அம்மாவை விட்டுட்டு வான்னு சொன்னா உடனே உன் பின்னால வர்றவர் கிடையாதுமா மாப்பிள்ள.
0: அப்புறம் எது கல்யாணம் பண்ணாரு?
1: நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராஜி. உன் மேல அவ்வளவு அன்பா இருக்காரு உன் மாப்பிள்ள, அவரோட வீட்டுல கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்.
0: அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் என்
1: பொண்ணு. அமைதியா இருன்றன்ல, பேசிட்டே கூடாது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பமும் இனி உன்னோடது தான். இந்த பாரராஜி, நான் சொல்கிறேன் கேளு, இது உன்னோட வாழ்க்கை, நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். காலம் முழுக்க உன்னோட வரப்போகிறது உன்னோட வீட்டுக்காரர் தான். அவர் மனசை காயப்படுத்தாதம்மா. ஒரு தடவை கை நழுவி போச்சுன்னா அவ்வளோதான் வாழ்க்கை, பிடிக்கவே முடியாது, பறந்து போயிடும்.
0: எப்படியோ போங்க.
1: ஏய், இங்க பாரு, இது அவ வாழ்க்கை, அவள் என்ன செய்யணும் எப்படி பேசணும்னு நீ முடிவெடுக்காத. நீ கொடுக்குற இடம் தான் அவ இப்படி யோசிக்கிறா. ராணி மாதிரி இருக்கணும்னா ராஜாவும் கூட இருக்கணும்ல, அப்போதாம அது மதிப்பு. மாப்பிள்ளை வந்தா அவ பேசட்டும், ஃபோனையும் நீயே வச்சிருக்கன்னு மீனாவும் மாப்பிள்ளையும் சொல்றாங்க.

0: இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க.
1: நான் அப்படி தாங்க பண்ணுவேன்.
0: பண்ணுவேன், பாப்போம்
1: பாப்போம்.
0: ஆமா ராஜி, நீ உடனே மாப்பிள்ளிட்ட பேசு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
2: மனோகர் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. காத்துல கட்டின கோட்டை மாதிரி இப்படி உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இவ்வளவு சீக்கிரமா கலைஞ்சு போனதை நம்பவே முடியல. ராசிய பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேருக்குமே பிடிக்காம இப்படி ஒரு முடிவு, பிரியணும்னு, அதுவும் அவசரமா. உங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைங்களேன் மனோகர், ராஜி ரொம்ப பாவம்.
3: மீனா, நான் பேசாம இருப்பேனா? நான் அம்மா கிட்ட பேசிட்டேன், ஆனா எங்க அம்மா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு எவ்வளவோ சொன்னேனடா. கடைசியில் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் சம்மதித்தேன். இப்போ உன் சந்தோஷமும் போச்சு, வீட்டில் நிம்மதியும் இல்லை, அப்புறம் எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ராஜி அவங்க அம்மா சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்புறவ, என்ன ஏன் நம்பலை? எல்லாமே கனவு மாதிரி கரைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா யாராக இருந்தாலும் என் பொண்ணை தங்கமாக தாங்குவாங்க, உங்கள் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு வேற சொன்னது எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றின மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு நடுவில் எங்கள் வாழ்க்கை எப்படி முறிஞ்சு போனது தான் என்னால் தாங்கவே முடியல. ராஜி நல்ல பொண்ணு, அவள் அம்மா சொன்னது மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை அவளுக்கு அமையட்டும்.
2: என்ன மனோகர் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க?
3: மஞ்சுவோட அவ நல்லா இருக்கணும்.
2: ராஜி உங்களை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டான்னு உங்களுக்கு கூடவா புரியல?
3: நீ சொல்றது உண்மைதான் மீனா, நான் தான் இப்ப குற்றவாளி மாதிரி நிக்கிறேன். எப்பவும் எனக்கு இந்த நினைவுகள், இது எனக்கு ஆயுள் தொண்டனை மாதிரி இருந்துகிட்டேதான் இருக்கும். மீனா, ராஜிய நீங்க தான் பாத்துக்கணும். அப்பப்போ அவளை பத்தி, மஞ்சுவை பத்தி எனக்கு நீங்கள் தான் சொல்லணும் ப்ளீஸ். இதை இதை மட்டும் எனக்காக நீங்கள் செய்யணும் மீனா, செய்வீங்களா?
4: மீனா மாமா, நல்லா இருக்கியாம்மா?
2: நல்லா இருக்கேம்மா.
4: மீனா என் செல்ல பொண்ணு எப்படி ஆளே அடையாளம் தெரியாமல் ஒரு குழஞ்சு போய் நிற்கிறா பார்த்தியா? எல்லாம் அந்த ஆளால் வந்தது தான். அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு கூட நினச்சி பார்க்காம இப்படி உடனே டைவர்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கிட்டாங்க பார்த்தியாம்மா. இவன் நல்ல வேலை பார்க்குறா, நல்ல வசதி இருக்குது. இவன் காசில் தன் தங்கச்சியோட கல்யாணம், வீட்டு செலவெல்லாம் பார்த்துலான்னு தான் அவனோட பிளானே.
0: ராஜி காச அவர் ஏன் தொடப்போறாரு? ஏமா ராஜி உனக்கு தெரியாதா?
5: இல்லப்பா, நிஜமாவே எனக்கு தெரியாது. வீட்டில் ஆஃபீஸில் பண விஷயம் எதுவுமே என்கிட்ட அவர் பேசினதே இல்லைப்பா.
0: அதாம்மா, அவர் ஒரு ஜென்டில்மேன்மா.
4: ஆமாம் ஆமாம்,
0: விட்டுட்டோம்.
4: ஜென்டில்மேனா ஜென்டில்மேன், நம்பி வந்தவளை ஒரு குழந்தையோடு இப்படி விட்டுட்டு அவசர அவசரமாக டைவர்ஸ் கேட்டார். அவன் மேலே அவ்வளவு அன்புன்னு சொன்னதெல்லாம் வெறும் பொய், நடிப்பு.
5: அம்மா அம்மா போதும், கொஞ்சம் நிறுத்துமா. அவரே இல்லைன்னு ஆனப்புறம் இதெல்லாம் எதுக்கு பேசணும்? மீனா, நான் திரும்பவும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், அதை பத்தி பேசணும். வா ரூமுக்கு போலாம்.
2: ராஜி, நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். வீட்லயே இருந்தா இன்னும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே தான் இருப்ப. நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஆனதை நினைச்சா அப்பா முடியல என்னால.
5: நீ என்ன செய்வ மீனா? எல்லாம் ஏன் தப்புதான். லலிதாக்கு கல்யாண பேச்சு வந்ததும் அம்மா பேச்சை கேட்டு என் நகையெல்லாம் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சேனே.

0: அன்னைக்கே ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு. அம்மா வீடு தான் உலகம்னு நான் எடுத்த முட்டாள்தனமான முடிவு, அவரோட பேசாமலேயே இருந்ததுன்னு என்னோட தப்பெல்லாம் அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு ரொம்ப பெருசு மீனா. குழந்தைக்கு சொல்றது போல அவர் வீட்டு நிலைமையெல்லாம் முதல்லையே என்கிட்ட சொன்னாரு தான். ஆனா எனக்கு தான் புரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் தெரியல. அம்மா சொன்னதையே கேட்டுட்டு தனி கொடுத்தனம் போனாதான் அவர் கூட போகணும்னு அதையே இருக்க பிடிச்சுக்கிட்டு இருந்ததுல அவரும் என் வாழ்க்கையும் என்னை விட்டு ரொம்ப தூரமா போனது எனக்கே தெரியல மீனா. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பொண்ணு மஞ்சு மட்டும் போதும், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் இப்போ எனக்கு வேணும். நான் வேலைக்கு வர்றேன் மீனா, நீ கூட இருக்கிற அப்படின்ற தைரியத்துல.
1: அழாத ராஜி, எப்பவும் நான் உன் கூட தான் ராஜி, தைரியமா இரு.
2: மாப்பிள இப்படி உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நினைக்கவே இல்லை. எத்தனை அருமையான பையன் வேண்டாம்னு தூக்கி போட்டவங்க முன்னால அவனும் ஒரு குடும்பமா வாழ்ந்து காட்ட வேணாமான்னு ஒரு கோபத்துல அவங்க அம்மா அவரை மிரட்டி சொந்தக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு மீனா சொல்லுச்சு. சரி சரி, நீ அழுது என்ன பண்றது?
3: ஆமாங்க, நீங்க சொல்லவே வேண்டாங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. அவன் இப்படி குழந்தையோட தனியா நிக்கிறதுக்கு காரணமே நான் தாங்க, நான் தான். நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, ஆனா முத்தி கட்டு போய் அவளுக்கு நல்லது எடுத்து சொல்லாம என்ன நடந்தாலும் அதெல்லாம் அவ சமாளிக்கணும்னு சொல்லாம இங்கேயே வச்சுக்கிட்டது அது என்னோட தப்பு தாங்க, என்னோட தப்பு
2: தான்.
3: நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, எல்லா தப்பும் என்னோட தாங்க, என்னோட தான். அவரையும் ராஜுகிட்ட பேச விடாம பண்ணிட்டு இப்போ அவ வாழ்க்கையே போச்சு, அவ வாழ்க்கை என்னால போச்சுங்க, என்னால போச்சு.
2: சரி சரி, அழாத விடு விடு, இப்ப அழுது என்ன பண்றது? முதல்ல ராஜி வேலைக்கு போகட்டும், மஞ்சுவுக்கும் ராஜிக்கும் இனி நாம தான் எல்லாம். ரொம்ப சங்கடமா இருக்கு
3: கடவுளே.
2: மனசு உடம்பு நமக்கு நல்லா இருந்தாதான் அவங்க ரெண்டு பேரையும் நாம கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்க முடியும். நீ முதல் கண்ணத்தோட அழாத.
3: என் பொண்ணோட வாழ்க்கை என்னாலே வீணா போச்சு, இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்?
0: மீனா, இன்னைக்கும் இந்த மஞ்சு மாப்பிள்ள அஸ்வின் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த மாசத்துல இது மூணாவது தடவை இவ இப்படி இங்க வர்றது. அவ சொல்ற காரணம் எல்லாம் கேட்டா அடிக்கலாம் போல அத்தனை கோவம் வருது எனக்கு. ஒண்ணும் இல்ல, அவ சொன்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வேற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரான். ஒரு சின்ன மேட்டர், இதுக்கு இவ்வளவு கோவம்? எங்க என்ன மாதிரியே அவ வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சு போயிருமோன்னு தினம் தினம் போராடிட்டு இருக்கேன் மீனா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மீனா.
1: நீ அவகிட்ட கொஞ்சம் கண்டிப்பாவே இரு ராஜி, ரொம்பவும் கொஞ்சாத, அன்பா கூட எதுவும் பேசிராத, இப்படி அடிக்கடி வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுமா.
0: நான் செஞ்ச அதே தப்ப அவளும் பண்ணும்போது எப்படி மீனா நான் சொல்லாம இருப்பேன்? அப்பா என்கிட்ட அன்பா சொன்னதையே நான் அவளுக்கு கடுமையாத்தான் சொல்றேன், அப்படியும் நோ யூஸ். வர வர மஞ்சுவோடைய போக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
1: ஐயோ, நீ ரொம்ப தேவையில்லாம பயப்படாத ராஜி. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், இவளை பத்தியும் அஸ்வினுக்கு நல்லா தெரியும், அப்படி எதுவுமே நடக்காது, அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், கவலைப்படாத ராஜி. நீ நல்லபடியா ட்ரைனிங்

0: முடிச்சிட்டு வா, ரெண்டு பேருமே மஞ்சு கிட்ட இத பத்தி பேசலாம்.
1: எங்க திண்டுக்கல் வந்துருச்சா? ஆ, திண்டுக்கல்ல தான் ட்ரெயின் இப்ப நின்னுட்டு இருக்கு. அப்படியா? அப்ப நான் இறங்கணுமே.
0: என்ன ராஜி, ஆபீஸுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உன் முகமே சரியில்லை. மஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா?
1: இல்ல மீனா, நேத்து ரயில்வே ஸ்டேஷன்ல மனோவை பார்த்தேன், அதான் மனசே சரியில்லை.
0: ஓ, மனோகர் எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சே.
1: எங்க பிரிவுக்கு வெள்ளி விழாவே வந்துடுச்சு. 25 வருஷம் ஆழமா நிரப்ப முடியாத பள்ளம் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பவோ வந்தாச்சு. அவரு நல்லா தான் இருக்காரு. மனோ மஞ்சுவை பத்தி கேட்டாரு மீனா. மஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவர்கிட்ட நான் பொய் சொன்னேன் மீனா. என்ன மாதிரியே அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வர்றாருன்னு எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட அங்க வர்றேன்னு தான் சொல்லியிருக்கான். என்ன பண்ணி வச்சிருக்காளோ.
0: ஏய் இரு இரு, ஃபோன் சவுண்ட் வருது. அவதான் மஞ்சு தான், நீ எடுக்காத, விட்டுரு. எப்படியும் உடனே எனக்கு கூப்பிடுவா, நான் பேசுறேன். சொல்லல பாரு, மஞ்சு இப்ப எனக்கு போன் அடிச்சிட்டா. இரு நான் பேசுறேன். ஹலோ மஞ்சு.
2: ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
2: அம்மாக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
0: அம்மா இன்னைக்கு வேற பிரான்ச்சுக்கு டெபுடேஷன்ல போயிட்டாங்கம்மா. அங்க டவர்லாம் கிடைக்காது. எதுவும் சொல்லணுமா?
2: இல்ல அப்படிலாம் இல்ல, சும்மா பேசலாம் தான் கால் பண்ணேன்.
0: ஆர் யூ ஓகே?
2: ஆ ஓகே ஆண்டி.
0: சரி வச்சிடுறேம்மா இப்போ.
2: ஓகே ஆண்டி, பாய்.
1: ம், மீனா ஃபோனில் மஞ்சு என்ன சொன்னா?
0: உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறா, எப்பவும் போல தான் பேசுகிறா. ராஜி, ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு போவோம். இப்படியே அவள் இஷ்டத்துக்கு விடக்கூடாது, பேசுவோம். இப்போ வேலையை பார்ப்போம், சரியா?

0: ஓகே மீனா, மனோவை பார்த்தது, மஞ்சு நடந்துக்கிறது எல்லாம் சேர்ந்து கலங்கி போயிட்டேன். மஞ்சு எப்போ வேணாலும் வருவா, அவ வீமும் பிடிவாதமும் எனக்கு தெரியும். எப்பவும் இவ மேலதான் தப்பு இருக்கும். அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், காரை எடுத்துட்டு டக்கு டக்குன்னு இங்க ஓடி வந்துடுறா. அந்த ராஜி மாதிரியே தான் இந்த மஞ்சுவும் இருக்கா. எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தான் தெரியல.
1: அமைதியா இரு ராஜி, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. இப்படி ரூம்ல உட்காந்துக்கலாம், மஞ்சு வந்தா கார் சத்தம் கேக்கும்ல, வந்துடலாம்.
0: அஸ்வினை கூட்டிட்டு வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மஞ்சு சொன்னப்போ உடனே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் மீனா. ஆனா இவ நான் அங்க இருக்கும் போதே போன் பண்ணா தெரியுமா, எப்ப வருவேன்னு வேற கேக்குறா. நான் உடனே அஸ்வின் கிட்ட பேசினேன். அதுக்கு அஸ்வின் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க கவலையே படாதீங்க ஆன்ட்டி, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு அவளை நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். இது சும்மா எப்பவும் போல செல்ல சண்டை தான் அப்படின்னு அஸ்வின் தெளிவா சொல்றாரு மீனா. அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பேசாம இருங்க, ரெண்டு நாள் பாருங்க, அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி நைஸா இங்க பேக் பண்ணிடுங்க, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாரு. டேக் கேர் ஆன்ட்டி, கவலைப்படாதீங்க, எப்பவுமே அவ தான் எனக்கு. ஐ லவ் ஹர் எ லாட்னு சொன்னாரு மீனா. அம்மாவையும் அவளையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும், அது நான் பாத்துக்கிறேன்னு எவ்வளவு தெளிவா பேசுறாரு தெரியுமா அஸ்வின்.
1: ஏய் இரு இரு, கார் சத்தம் கேக்குது, மஞ்சுவோட காரா இருக்குமோ, வா வா பார்க்கலாம். என்ன கார் திரும்ப போகுது? ஆமா மஞ்சுவோட கார் தான், ஏன் திரும்ப போகுது? வராமலே போறா பாறேன்.

0: ஏதோ லெட்டர் இருக்குது. லெட்டரா?
1: படி மீனா.
2: மை டியர் அம்மா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே நான் வந்துட்டேன். ரெண்டு பேரும் வாசக்கதவை திறந்துட்டு வந்தது கூட தெரியாம அப்படி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா கவலைப்படாத, என் வாழ்க்கை உன்னோடது போல ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு திரும்ப அதே புள்ளியில முடிகிற வட்டமா அதே இடத்துக்கு வராது. அது ஒரு அழகான முடியாத தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும். நானும் அஸ்வினும் அதுல ஜாலியா கை கோர்த்து நடந்துட்டே இருப்போம். ஹாப்பியா இருங்க. இப்போ நான் போறேன். ஐ லவ் மஞ்சுன்னு மாமியார் கிட்டயே சொன்ன அஸ்வினை நான் எவ்வளோ லவ் பண்றேன்னு அவர்கிட்ட சொல்ல போறேன். அப்புறமா அவரோட, அதான் உன் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், செம்மையா என்ஜாய் பண்றோம். முதல்ல கதவை போட்டுங்க. வரேன் மீனு ஆண்டி. இனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. வரட்டா? டாடா.
3: பத்தியா ராஜி, எப்படி மனசறிஞ்சு எழுதியிருக்கா பாரு. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்
1: மீனா? இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என் மஞ்சுவோட வாழ்க்கை என்ன மாதிரி பாதியில நின்று போகாது. அவளே சொல்லிட்டா எனக்கு இது போதும், இது போதும் மீனா.
3: ஏய் ஏன் அழற?
1: பரவாயில்ல மீனா, இது ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாளைக்கு அப்புறம்
4: நேயர்கள் இதுவரை கேட்டது உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ராஜியாக எஸ் எஸ் சுந்தரி, ராஜியின் அம்மாவாக என் ஜோதி, ராஜியின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மனோகராக ஞான வடிவேல், தோழி மீனாவாக எஸ் ஆர் கலா மற்றும் மஞ்சுவாக என் இ தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

பி சுசீலா குரலில் கேட்டது சித்தி படப்பாடல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை பகல் 12 மணிக்கு எடுத்த முடிவு சரியா நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் முனைவர் எஸ் சந்திரா அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே சிவபிரகாசன், யு குமரகுரு, எஸ் பரமேஸ்வரி, வி எஸ் பாலதண்டாயுதம், ஏ மீனாட்சி, மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் 10:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 11 மணி, நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. உணவும் உணர்வும் வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசேந்தர்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஸ்ரீராய்டு கிரீம்கள் உடனடி நிவாரணம், பின்னால் பிரச்சனைய விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம்.

ஒன்பது மணிக்கு அரங்கேசி நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்கள் வாசித்துள்ள நாகசுர இசை கேட்கலாம். வேலூர் எஸ்எம்எஸ் தரணிக்குமார் அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 12 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1 சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான்சி டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12:00 எடுத்த முடிவு சரியா நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் முனைவர் சந்திரா அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே சிவபிரகாசன், யு குமரகுரு, எஸ் பரமேஸ்வரி, வி எஸ் பாலதண்டாயுதம், ஏ மீனாட்சி, மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருப்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம். தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்த்துறை தலைவர் டாக்டர் ஜி ரேவதி அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 2:15 என்று மினியவை, 2:35 சேந்திசை பாடல் பயிற்சி, நேபாளி மொழி பாடல். இயற்றியவர் ருத்ரா பௌத்வால் அவர்கள். சென்னை அஞ்சல். 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5 பொன்மாலை பொழுது, இதில் கருப்பு என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:30 முதல் 8:58 வரையும் திரை இசை கேட்கலாம். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பும் தீவன மேலாண்மையும் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20th ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த முன்னோட்டம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்டை டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்ததை முன்னிட்டு 30 சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதுவரை நமது நிலையம். நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். சில நடுகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.